0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல.

0: அவர் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
1: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அப்படின்னா அது எல்லாமே கண்டிப்பாக வெற்றியாக தாங்க இருக்கும். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது இந்த ஒரு 2 மணி நேரத்தில் உங்களுக்குமே என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சத்யானா பல தகவல்களை எடுத்துட்டு முயற்சி செஞ்சு கிடைக்குது. சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது. சோ அதனால கஷ்டம்

0: பண்றமே, நம்ம இவ்வளவு முயற்சி பண்றமே, உழைக்கிறமே அப்படின்னு நினைக்காம கண்டிப்பா அது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நம்ம பாட்டுக்கு முயற்சி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்னைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் அப்படியே ஓரளவுக்கு மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா, நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பாலை நிலத்தின் கடவுள் யார், பாலை நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே பிளேசியோடைய தன்னானே நானே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன் கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா, ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இப்போ உங்களுக்காக முதல் தகவலாகவே என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, மொச்சை பயிர் இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 80 ரூபாய், இந்த வாரம் 5 ரூபாய் அதிகமாகி 85 ரூபாய்க்கு வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படிமா சொல்லியிருக்காங்க. இதோடைய வரத்து சீராக இருக்குது, மொச்சையுடைய விலை சிறிய ஏற்ற இறக்கத்துடன் தான் வந்து காணப்பட்டு வந்துட்டுருக்குது அப்படின்னு. தூரம் பருப்பு உள்ளிட்ட பருப்புகளுடைய விலை அதிகரிக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்களில் விலை உயரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திணை இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 42 ரூபாய், இந்த வாரம் 45 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது, அதாவது 3 ரூபாய் அதிகமாக இருக்குது. இருப்பில் இருக்கக்கூடிய திணை வந்துட்டு இருக்குது, திணையுடைய தரத்தை பொறுத்து 35 ரூபாயிலிருந்து 45 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது. தேவை அதிகரிக்கிறதுனால மேலும் விலை உயரும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புளியங்கொட்டை இருக்கு இல்லையா, அது வந்து கடந்த வாரத்தில் 25 ரூபாய், இந்த வாரம் 2 ரூபாய் அதிகமாகி 27 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனையாகிட்டு இருக்குது. வெளிமாநிலங்களில் இருந்து புலி வரத்து இருக்குது. இறக்கத்தில் இருந்த புளியங்கொட்டையுடைய விலை தற்போது உயர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்னும், தேவை அதிகரிப்பதனால மேலும் விலை உயர வாய்ப்பு இருக்கிறதாகவும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 72 ரூபாய், பெரிய வெங்காயம் 65 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், கத்தரிக்காய் 34 ரூபாய், வால் கத்தரிக்காய் 34 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 32 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்காங்காய் 30 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 36 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 34 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பீன்ஸ் 75 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 84 ரூபாய், அவரைக்காய் 58 ரூபாய், புஷ் அவரை 65 ரூபாய், கேரட் 60 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சு. அதே மாதிரி பழங்களில் புவன் வாழை 50 ரூபாய், தேன்வாழை 60 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கீரைகள் 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சிக்குது. அதே மாதிரி கொய்யா 80 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சிக்குது. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது உங்களுக்காக தில்தலிப்புடைய வாட்டர் வைட் சாங் தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது எங்கே அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ ஒரு அப்டேட்டாக வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு வந்துட்டு ஒரு இடத்துல மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிமா சொல்லியிருக்காங்க. எங்கே அப்படின்னா தும்பிப்பாடி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேல்காமாண்டப்பட்டி ஓமலூர் நகர் தொட்டம்பட்டி தும்பிப்பாடி தின்னப்பட்டி கோட்டாங்கல்லூர் ஓலைப்பட்டி கருப்பன பட்டி வடகம்பட்டி காமலாபுரம் சிக்கனம்பட்டி பண்ணப்பட்டி பூசாரிப்பட்டி காடையாம்பட்டி டேனிஷ்பேட்டை கொங்குப்பட்டி பெரிய சாத்தப்பாடி கட்டப்பெரியாம்பட்டி பல்பாக்கி குண்டுக்கல் காமாண்டப்பட்டி செம்மாண்டப்பட்டி சிந்தாமணியூர் பஞ்சுகாளிப்பட்டி தாராபுரம் சின்ன திருப்பதி சின்ன சாத்தப்பாடி ஊமாரமங்கலம் புக்கம்பட்டி செம்மனூர் தீவட்டிப்பட்டி காருவள்ளி பெரியப்பட்டி மரக்கோட்டை கொட்டாலூர் புதூர் கஞ்சநாயக்கன்பட்டி அரங்கனூர் பச்சனம்பட்டி எம்என்பட்டி வாலதாசம்பட்டி கூகுட்டப்பட்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு காலையில் 9 மணிக்கெலாம் முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா மதியம் 1 மணிக்கு தான் வரும். ஸோ அதுக்குள்ளாரியே உங்களுடைய வேலை எதுவுமே டக்கு டக்குன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு காலையில் 9 மணி கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னு மதியம் 1 மணி தான் வரும். அதனால் செல்ஃபோனுக்குலாம் வந்து முக்கியமாக சார்ஜ் போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது ஹெவாக் பிரதர்ஸுடைய பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வார இறுதியில் வரக்கூடிய பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே அடுத்தடுத்து வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறதுமே அடுத்தடுத்து தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, புவிசார் குறியீடு பெறுவதற்காக ஆலோசகர்களுக்கு இப்போ அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படிமாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. புவிசார் குறியீடு தொடர்பாக விண்ணப்பம் பதிவு செய்வதில் அனுபவம் பெற்ற ஆலோசகர்கள் அல்லது நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படி மாதிரி தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமூக நீதித்துறை கீழின் செயல்பட்டு வரக்கூடிய பழங்குடியினர் நல இயக்குநரகம் சார்பில் தமிழகத்தின் பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிட சமூகங்களின் தனித்துவமான உற்பத்தி பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற முடிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னும், இதுக்கு விண்ணப்பம் பதிவு செய்வதில் அனுபவம் பெற்ற ஆலோசகர்கள் அல்லது நிறுவனங்களின் தங்களுடைய விருப்பங்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விருப்பம் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய தகுதி, திறன் மற்றும் அனுபவ விவரங்களுடன் உரிய நிதி மதிப்பீட்டை TN Tribal Welfare 2018@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வர 25ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்குள்ளார அனுப்பணும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது பற்றின தகவல்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா https://www.dntribalwelfare.dn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா 9489941941 அப்படிங்கிற இந்த நம்பர்லயோ 8489458489 அப்படிங்கிற இந்த நம்பர்லயோ வந்துட்டு நீங்க தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா TN Tribal Welfare 2018@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு வர 25ஆம் தேதி சாயங்காலம் 3 மணிக்குள்ளார

உங்களுடைய அப்ளிகேஷனை மறக்காம சப்மிட் பண்ணிருங்க. இப்போ அடுத்ததா இன்னைக்கு நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,010 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,12,080 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,45,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி முட்டையோடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படின் மாதிரி தான் விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவுமே நம்மளுடைய சேலத்தில் தங்கம் வெள்ளி மற்றும் முட்டையோடைய விலை இருக்குது. பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவக் பிரதர்ஸுடைய மதுரமல்லி சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.5

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி வந்துட்டு நம்மளுடைய சேலத்துலேயுமே மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் 27 மாவட்டங்களில் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட்ட 27 மாவட்டங்களில் இன்றைக்கி இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் மராத்வாடா மற்றும் அதே ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் நிலவி வரக்கூடிய வளிமண்டல சுழற்சியினால் கர்நாடகா, தமிழகம் வழியாக மன்னார் வளைகுடா வரைக்குமே வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டுருக்குது அப்படின்னும், இதனால் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றைக்கி இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, நாமக்கல், மதுரை, சிவகங்கை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், கரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலுமே இன்றைக்கி இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய சேலத்துக்குமே மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது வெளியே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கே கொடையோ ரெயின் கோட்டோ எடுத்து வண்டியில் வச்சு கிளம்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கி சேலத்துக்கு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சேலம் மேட்டுமணையுடைய நீர்மட்ட நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 86.78 அடியாகவும் நீரிருப்பு 49.04 டிஎம்சி ஆகவும் இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 9930 கன அடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 12,000 கனடியாகவும் இருக்குது. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 6,000 கனடி அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாகி 9930 கனடி அப்படி மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு எப்பவும் போல அதே 12,000 கனடியாக தான் இருக்குது. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நீர் வரத்து எப்படி இருக்க போகுது, நீர் திறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இப்போ நீர் வரத்து வந்து கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக அசோக் சரணுடைய அடி ராட் என போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, பிரயாக்ராஜ் டு நெல்லை சிறப்பு ரயில் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. சேலம் வழியாக சிறப்பு ரயில் இப்போது அறிவிக்கப்பட்டிருக்குது. அதுபடி பிரயாக்ராஜ் டு திருநெல்வேலி ரயில் நாளையிலிருந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்குமே சனிக்கிழமை நாட்களில் காலையில் 10:20 புறப்பட்டு காட்பாடி, ஜோலார்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி வழியாக திங்கட்கிழமை மதியம் 1:15 நெல்லையை அடையுது அப்படின்னும், திங்கட்கிழமை அதிகாலை 4:30 சேலம் வந்து போகும் அப்படின்னும், மறுமார்க்க ரயில் வர 21ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே திங்கட்கிழமை நாட்களில் நைட்டு 11:30 கிளம்பி வியாழக்கிழமை அதிகாலை 3:30 உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜை அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 6:30 சேலம் வந்து போகும் அப்படின் மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது பிரயாக்ராஜ் டூ நெல்லை சிறப்பு ரயிலில் பயணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், குகை, ஜங்ஷன், வின்சென்ட், சீலநாயக்கன்பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியாபட்டினம், புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை அந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணுற டைமுக்கு ஒரு 1/2 ஹவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. என்ன, சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அடுத்ததாக இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, என்ன அப்படின்னா, பாலை நிலத்தின் கடவுள் யார்? பாலை நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை வந்துட்டு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சு

மறக்காம நம்ம நிலை என்னான 9787770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய பதில் சரியானதா இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஒருமே சொல்லப்படும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பதில மறக்காம பதிவு பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: தேவையான
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ பேரிடர் ஆணையத்தில் நீங்கள் ஒரு ஆலோசகராக வந்துட்டு சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. இப்போது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆலயத்தில் வந்துட்டு இப்போ காலியாக இருக்கக்கூடிய ஆலோசகர் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கல்வி தகுதி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதுகலை பட்டம் முடித்தா போதும், அதாவது ஏதாவது ஒரு துறையில் வந்துட்டு முதுகலை பட்டம் முடிச்சிருந்தால் போதும். அதே மாதிரி உங்களுக்கான வயது வரம்பு 40 வயசுக்குள்ளார நீங்கள் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கான தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் வந்துட்டு விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் 25/9/2026 25/9/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா ndma.gov.in.

ADMA.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த ஜாப் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. வர 25ஆம் தேதி தான் கடைசி நாள், அன்னைக்குள்ளே அப்ளை பண்ண சொல்லுங்கள். எந்த வெப்சைட்டில் அப்படின்னா ADMA.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். அவங்க வந்துட்டு முதுகலை பட்டம் முடிச்சிருக்காங்க, 40 வயசுக்குள்ளார இருக்காங்க அப்படின்னா அவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை, நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி தேர்ச்சி முறை வந்துட்டு நேர்முக தேர்வு, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாரு. யார் அப்படின்னா ராஜ்குமார் அவர்கள் வந்துட்டு சென்னை பகுதியிலிருந்து அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி ராஜ்குமார். உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம்ம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் எப்போ ஹாப்பியாக இருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக எலெக்ஷன் செந்தில் குமாரோடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நிலை என்ன 9787078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. நீங்க ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ அடுத்ததான் உங்களுக்கு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது. கேட்டேன் ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

பகுதி அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஎஸ்சி சார்பில் குரூப் ஒன் தேர்வு வர 27ஆம் தேதி காலையில் நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கான ஹால் டிக்கெட் www.tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்குது அப்படின்னும், தேர்வர்கள் தங்களுடைய ஒருமுறை பதிவு செய்த அந்த பாஸ்வேர்டு மூலமாக வந்துட்டு விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்யலாம் அப்படி மாதிரி டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு அறிவுறுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்துட்டு www.tnpsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் தொடர்ந்து அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு அப்டேட்மே இருக்குதுங்க. இப்போது மழை எப்பப்போ வந்துட்டு இருக்குது இல்லையா, இதனால் இப்போ வந்துட்டு புது மழை அப்படிங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கோல்டு வரும், அதாவது சளி பிடிக்கும். இந்த சளி பிடிக்கும் போது நம்ம வந்து சுடுதண்ணி எடுத்துப்போம் இல்லையா, அந்த சுடுதண்ணிலேயே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அதாவது வந்துட்டு கருந்துளை சீக்கு இல்லையா, அதை அந்த சுடுதண்ணியில் போட்டு அதுக்கப்புறமா கிராம்பு சோம்பு அதுக்கப்புறமா அந்த மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி நம்ம குடித்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம தொண்டைக்கு வந்துட்டு இதமாக இருக்கும். ஸோ இது மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மதியம் 2 மணிலேருந்து 3 மணிக்குள்ள பார்க்கக்கூடிய என்றும் நலமுடன் நிகழ்ச்சி கேளுங்க நாகராஜ் அவங்களோட, உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காம கேளுங்க என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமைக்கும் மதியம் 2 மணிலிருந்து 3 மணிக்கும் நாகராஜ் அவங்க கூட. இப்போ அடுத்ததாக இன்னைக்கான இட்டத்திற்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஹேவாக் பிரதர்ஸ் உடைய சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தாசில்தார் அலுவலகங்களில் நாளைக்கு ரேஷன் குறைதீர் கூட்டம் ஒன்று நடக்கப் போகுது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரேஷன் பொருட்கள் விநியோகம் தொடர்பாக மக்கள் குறைதீர் கூட்ட நாள் வந்துட்டு அந்தந்த தாசில்தார் அலுவலகங்களில் ஒவ்வொரு மாதமுமே வந்துட்டு நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அதுபடி செப்டம்பர் மாதம் குறைதீர் கூட்டம் நாளைக்கு வந்துட்டு நடக்கப் போகுது அப்படின்னும், அதில் ரேஷன் அட்டையில் புதிதாக குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம், மொபைல் எண் பதிவு, எண் மாற்றம், புது ரேஷன் அட்டை கேட்டு விண்ணப்பம் ஆகியவற்றுக்கு தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொருட்களுடைய தரம், எடை குறைவு, கள்ளச்சந்தையில் விற்பனை போன்ற புகார்களையும் மக்கள் தெரிவிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் இதுவரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள், கண், கருவிழி, விரல் ரேகை ஆகியவற்றுடன் கூடிய EKYC பதிவு செய்யாதவர்கள் நாளைக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலுமே நடக்கக்கூடிய இந்த முகாமில் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரேஷன் சம்மந்தப்பட்ட குறைகள் இல்லை புகார்கள் இல்லை உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் மறக்காமல் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு வந்துட்டு அனைத்து தாசில்தார் அலுவலகங்களையுமே இந்த குறைதீர் கூட்டம் முகாம் ஒன்று நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுடைய குறைகள் இல்லை உங்களை சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா, தியாலன் அவர்கள் வந்துட்டு மேச்சேரி பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தியாலன். உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாளைக்கான நாள் மாதிரியே நீங்கள் எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து நிறைய வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விசஸோ இல்லை வெட்டிங் அனிவர்சரி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள ரூபாய்க்குடிய நம்ம சுட்டி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ, நீ யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தனா ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளோட நிலை என்னான 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
7: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
6: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, பாலை நிலத்தின் கடவுள் யார்? பாலை நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் துர்கை. இந்த கேள்விக்கான பதில் யாராவது சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்லேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலேருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தகாப்பட்டியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலேருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, ஜோஷ்வா, தனிஷ் இவங்களும் இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள் உறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787710178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ்

பண்ணியோ காலையில் 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பாபினர்களை நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபா.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான மார்னிங்கா அவங்க எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிற மக்களே, ஏன்னா இன்னைக்கு காலையிலேயே பிரகாசமா ஆரம்பிச்சிருக்கு.
2: அப்படிங்களா?
1: ஆமா, எப்படின்னு சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க?
2: வெயிலா?
1: வெயில் வெயில் வந்து இன்னைக்கு காலையில கரெக்டா டைம் வந்துட்டாரு, பிரகாசமா ஆரம்பிச்சிருக்கு. நேத்து ஒரு சில ஏரியாவில் தூண்டு மழை, சின்ன மழை பெஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நான் கரெக்டாக லீவ் போடாமல் வந்துடுவேன்ட்டு வெயில் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு அருமையான ஹாப்பியான மார்னிங் மக்களே. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு நாளானுக்கு லீவ் வரும். ஒரு சில பேருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும்ன்ட்டு. ஆனால் என்ன தான் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். ஏன்னா புரட்டாசி ஆரம்பித்தாச்சு, எல்லோருக்கும் ஹாப்பி புரட்டாசி. இன்னும் ஒரு மாதத்துக்கு வந்து நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க.
2: ஆமாம்
1: ஆமாம் பிரதீப், அதனால தான் காலையில் சோகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
2: இல்லையே, நாங்களா?
1: நீங்களும் சாப்பிடாமல் இருப்பீங்களா? சூப்பர் பிரதீபா. சரி மக்களே, இன்றைக்கி வந்து ரொம்ப நேரம் தாமதிக்காமல் இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாட போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நல்லா அசத்தலாம், நல்லா வேறு லெவல் நல்லா போகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ரொம்ப நாள் கழித்து வார்த்தை விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வார்த்தை விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவேன். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த கடைசி ரெண்டு எழுத்து இருக்குல்ல, ராயிம், அந்த ராயிம்ல ஆரம்பிச்சு முடிகிற மாதிரியோ இல்லை அந்த எழுத்துக்களை பயன்படுத்தியோ நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு சொல்கிறேன்னா ரதம், ரம்பம், இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லணும். அந்த கடைசி ரெண்டு எழுத்துக்களை வச்சு நீங்கள் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், மாணிக்க வேல்மங்கலத்திலிருந்து பேசுறேங்க.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கேன்.
2: ஓகே ஓகே அண்ணா.
1: மாணிக்கம் அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
3: தெரியுங்க, நீங்க சொல்ற வார்த்தையில லாஸ்ட் ரெண்டு எழுத்து வச்சு இன்னொரு வார்த்தையை உருவாக்கணும்.
1: ஆமாங்க, விளையாடுவோமா?
3: சரிங்க.
1: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை உலகம்.
3: கலகம்.
1: கலகம். ஓகே. வணக்கம்.
3: கரம்.
1: கரம், அருமை. அடுத்து பட்டம். உங்களுக்காக மட்டும் நாங்க வந்து இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லிடலாம். டம்ப்ளர். விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சுனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகரோட உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமையான விளையாட்டு வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய கடைசி ரெண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் என்கிட்ட இன்னொரு வார்த்தையை சொல்லணும். இப்போ உங்களுக்காக சுனிதா ஜனார்த்தனோட அழகு அப்படிங்கிற பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களை.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாயம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா வார்த்தை விளையாட்டு, அதாவது தொடர்ச்சங்கிலி, சொல் சங்கிலி, இந்த மாதிரி நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த கேமில் நீங்கள் விளாடணும்னு நினச்சிங்கன்னா இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் கடைசி ரெண்டு வார்த்தையை வச்சு நீங்கள் ஒரு வார்த்தையை உருவாக்கணும். இதுதான் இந்த கேமோட ரூல்ஸாக இருக்குது. இந்த கேமோட பேர் தான் சொல் சங்கிலின்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம். ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கோம்னா நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா, ஓகே நாய். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடறோம் தெரியுமாண்ணா?
2: கடைசி ரெண்டு வார்த்தை சொல்லு. அந்த மாதிரி கடைசி ரெண்டு எழுத்து வச்சு அந்த முன்னாடி வர எழுத்து வச்சு அதுக்கு முடிய லாஸ்ட் எழுத்து முடியுற மாதிரி சொல்லணும்னு.
1: ஓகே நான் உங்களுக்கான முதல் வார்த்தை தினம். உங்களுக்கான இரண்டாவது வார்த்தை விளக்கம்.
2: கபடம்.
1: சூப்பர்ண்ணா. உங்களுக்கான மூன்றாவது வார்த்தை முகம். முகம்.
2: முகமா?
1: ஆமாண்ணா.
2: கம்பம்.
1: சூப்பர்ண்ணா, அருமையா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றிங்க, திவாகர் பிரதீப் அவர்த்தி சொல்லிருங்க.
1: நன்றி நன்றி நன்றி அண்ணா.
2: சொன்னேன்
1: கண்டிப்பா கண்டிப்பா. திருப்பூர் மூலனூர்ல இருந்து ஆதவனா நம்ம கூட சேர்ந்து ரொம்பவே ஜாலியா அருமையா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளாடணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க, கால் பண்ணுங்கள் 9787707 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, அடியாத்தி. அந்த பாடல் பாடலை கேட்டு வாங்க, நம்ம இன்னும் நிறையா நேயர்களோட பேசலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?

0: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சொல் சங்கிலி அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் வர கடைசி ரெண்டு எழுத்தை வச்சு நீங்கள் ஒரு வார்த்தையை உருவாக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ மரம் அப்படின்னா ரம்பம் அந்த மாதிரி, இல்லைனா ரால் ஆரம்பித்து இம்மில் முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நீங்கள் எந்த வார்த்தையை வேணாலும் உருவாக்கலாம். ஸோ இந்த கேம் நீங்களும் விளாடணும் நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787701087 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அருமையான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் பாஸ்கரனா, எப்படி இருக்கீங்க? நாங்களும் சூப்பரா இருக்கோம்ண்ணா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. உங்களுக்கான முதல் வார்த்தை பழம். நீங்க லால் ஆரம்பிக்கிற மாதிரி கூட வேற ஏதாவது லெட்டர், வேற ஏதாவது வார்த்தை. அடுத்தது உலகம்.
1: உலகம் கரகம்.
0: சூப்பர்ண்ணா. அடுத்தது பணம்.
1: பணம் நாணயம் சொல்லலாம்.
0: சூப்பர் சூப்பர் அண்ணா, ரொம்ப அருமையா விளாண்டீங்கண்ணா, நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா ரொம்பவே அருமையா நம்ம கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டாங்க. நன்றி அண்ணா எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளாண்டதுக்கு. மைடியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே எங்கள் கூட சேர்ந்து விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787701087 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, வார்த்தை சங்கிலின்னு தால்மியா காலனிலேருந்து பாஸ்கர் அண்ணா பேர் வச்சாங்க. அந்த மாதிரி இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அடைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தை விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு தெரியுமா? உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தைக்கு கடைசியில் இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை வச்சு நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு சொல்கிறேன்னா ரா இம்ல ரால ஆரம்பித்து இம்ல முடிகிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லணும். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏறுகோடி விட்டு எம் ராஜேஸ்வரி பேசுறேங்க. தேவையான நிலையத்தில் அனைவரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? மழை முந்தானித்து வந்துச்சுக்கா? நேத்து கொஞ்சமா வந்துச்சுங்கக்கா, அதுக்கப்புறம் வரவேலைங்கக்கா.
2: வரல, லீவ் விட்டுருச்சு.
1: ஆமா ஆமாக்கா, ஆமாக்கா. மரம் ரால் ஆரம்பிச்சு, ஆமா ரால் ஆரம்பிச்சு இம்ல முடியற மாதிரி ஒரு வார்த்தை.
2: ராட்டினம்.
1: ராட்டினம், சூப்பர் அக்கா. அடுத்து வணக்கம்.
2: வணக்கம்.
1: கால் ஆரம்பிச்சு இம்ல முடியற மாதிரி ஒரு வார்த்தை.
3: கால் ஆரம்பிச்சு இம்ல முடியற மாதிரி.
2: கம்பி. கம்பி வராதா? கம்பம்.
1: கம்பம், சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா விளையாண்டு ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றி
1: நன்றி. தருமபுரி மாவட்டத்துல இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

மிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:54 தாண்டி போயிட்டு இருக்க நேரம். இந்த நேரத்தில் நாம் ஒரு சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், வார்த்தை விளையாட்டு. இந்த வார்த்தை விளையாட்டோட விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த கடைசியில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ரெண்டு எழுத்துக்களை வச்சு நீங்கள் என்ட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாட ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன். அற்புதம்
1: அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு தெரியுமா?
2: சொல்லக்கூடிய வார்த்தையில கடைசி ரெண்டு எழுத்தை வச்சு ஒரு வாக்கியம் அமைக்கணும்.
1: அதே தான் விளையாண்டுருவோமா?
2: சரிங்க.
1: நிலம்.

0: லம்பாகி.
1: நீலா லம்பாகியா?
0: லால்
1: ஆரம்பிச்சு இம்ல முடியற மாதிரி சொல்லுங்க. இம்ல முடியணும்.
0: லட்சம்.
1: லட்சம், ஓகே சூப்பர். முகம். கால் ஆரம்பிச்சு இம்ல முடியணும்.
0: கதம்பம்.
1: கதம்பம், ஓகே. அடுத்து பாரம்.
0: ரம்பம்.
1: ரம்பம், சூப்பர் சூப்பர் கஸ்தூரி அண்ணா, அருமையா அண்ணா, நீங்க ரொம்ப நன்றி அண்ணா.
2: நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். ஸோ என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா வார்த்தை சங்கிலி கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இப்போது நீங்கள் பாட்டை கேட்டுட்டு வாங்க, நம்ம ஜாலியாக விளையாடலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா. பிரதீபா மற்றும் திவாகருடன் வார்த்தை சங்கிலி, சொல் சங்கிலி, இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளே வச்சுக்கலாம். இந்த கேம் தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில கடைசி ரெண்டு லெட்டரை வச்சு ரெண்டு எழுத்தை வச்சு நீங்க ஒரு வார்த்தையை உருவாக்கணும். அதாவது இப்ப கடைசியா ரம்பம் விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நின்றுருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் 50 கலை செல்விங்க அன்பு திவாகர் அவர்களே.
1: வணக்கம் கலை செல்வி அக்கா. பிரதீபாக அன்பு வணக்கம் சொல்லவே இல்லை.
2: பிரதீபா அன்பு வணக்கம்.
0: பரவாயில்ல பரவாயில்லங்கக்கா. வணக்கம் வணக்கம்.
2: பிரதீபா உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்ல, முன்னாடியே.
0: ஆமாங்கக்கா.
1: சூப்பர். கலைசெல்வி அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
2: விளையாடுறோம் தெரியுமா?
1: ஆமா, விளையாடுறோமா?
2: ஆரம்பிக்கலாம்.
1: ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை முகம்.
2: முகம் காயம். காயம். கடம்.
1: கடமா?
2: காகம்.
1: ஆ ஓகே அக்கா, ஓகே.
2: கர்வம்.
1: அக்கா ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை போதும், அடுத்த வார்த்தை வேண்டாமா?
2: அடுத்த
1: வார்த்தை
2: பாயாசம். சதம்.
1: சதம். சூப்பர் சூப்பர். கலை செல்வி அக்கா, கலை செல்வி அக்கா போதுங்கா, ஒரு வார்த்தை போதுங்கா. போதும் போதுங்கா போதுங்கா.
2: வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
1: நன்றி நன்றி
2: நன்றி. நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு. பிரதீபா உங்களுக்கும் பாராட்டுக்கள்.
0: நன்றி நன்றி அக்கா.
2: நன்றிங்க பிரதீபா.
0: ஓகே அக்கா.
2: நன்றிங்க தீபாகர்.
1: நன்றி அக்கா. மேட்டூர் வட்டம் மயமுதூர்லேருந்து கலை செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
0: மைடிய நேயர்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட சேர்ந்து வரலாம்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வார்த்தை சங்கிலி விளையாட்டில் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது உங்களுக்கு தொடர்ந்து பறி போனதே அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டை கேட்டுட்டு வாங்க மக்களே.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் September 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 வருஷம் இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1800

0: 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 வருஷம். இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவர் வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரிரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்,
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டுருக்கோம் தெரியுமா? ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் தான் வார்த்தை சங்கிலி அப்படின்னு பிரதீபா பேர் வச்சுருக்காங்க இந்த விளையாட்டுக்கு. வார்த்தை சங்கிலி விளையாட்டில் நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நான் வந்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவேன், அந்த வார்த்தையோட கடைசி ரெண்டு எழுத்துக்களை வச்சு நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை உருவாக்க சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு மரம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ரம்பம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் தட்படையில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு காலி பொழுது உங்களுக்கு?
2: நல்லா போயிட்டு இருக்கு. நான் சமயா போயிட்டு இருக்கு,
6: ரொம்ப சந்தோஷம். ஓகே
2: அண்ணா, அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
6: உதாரணத்துக்கு
2: உங்களுக்கான முதல் வார்த்தை வணக்கம்.
6: ஓகே, கரம்
2: கரம். அடுத்த வார்த்தை சதம்.
6: சதம். தர்மம்.
2: நேரம்.
6: ரம்பம்.
2: ஓகே, புலம்.
6: புலமா?
2: புலம் புலம்
6: புலம்க்கு
2: ரொம்ப நன்றி அண்ணா.
6: Thank you so much.

0: Bye.
1: Bye, Anna. Bye. மக்களை நீங்களும் இதே போல விளையாடணும்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787-7007 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விளையாட்டோட பேர் தான் வார்த்தை சங்கிலி. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள்.
2: 9787-7007 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட கடைசி இரண்டு எழுத்துக்களை வச்சு நீங்கள் இன்னொரு வார்த்தையை சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். திவான் பிரதீபா சேலம் விரும்பாலையிலிருந்து இணைப்பு நின்பவர் எதிரரசி நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா? நம்ம நேர்கள் அந்த சொந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும். அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன் திவா. காலை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு?
1: அற்புதமா போயிட்டு இருக்கு,
2: சூப்பரா போயிட்டு இருக்குங்கக்கா.
3: சரி
1: அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்? இன்னைக்கு சங்கிலி தொடர், சங்கிலி வார்த்தை, சங்கிலி தொடர் கூட சொல்லலாம்.
1: சரி அக்கா, சரிங்க அக்கா, விளையாண்டுருவோமா?
3: விளையாடலாமே.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை கரம்.
3: ரசம்.
1: ரசமா? ஓகே அக்கா. அடுத்து ராகம்.
3: ராகமா?
1: ஆமாக்கா.
3: கம்பம்.
1: கம்பம். ஓகே. குரில்.
3: குரில்.
1: ராவரிசையில் கூட சொல்லுங்க, ராவரிசையில் ஆரம்பிச்சு இல்லுல முடியற மாதிரி.
3: அப்படியா? சரி. ரிதம்.
1: ரிதம். இம்முக்கா இல்ல.
3: ஓ சாரி சாரி.
1: ஓகே, உங்களுக்கு
3: அடுத்த வார்த்தை,
1: உங்களுக்கு வேற வார்த்தை கொடுக்கவா? ஓகே, உங்களுக்கான அடுத்த வார்த்தை சாதம். சாதம். சாதம். சாதம்.
3: கம். அவாரி கம்லே வந்துருச்சா?
1: தம். தாயம். தாயம்.
3: தம்மா. தவம்.
1: தவம். சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா. நீங்க ரொம்ப நன்றி அக்கா.
3: நன்றி. பை பை.
1: நன்றி அக்கா. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எல்லில அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சியில் எங்கள் ரெண்டு பேர் கூட நினைஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்லை, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவு அறிவு.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் இன்னைக்கு ஒரு சூப்பரான வார்த்தை சங்கிலி விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய

0: கடைசி இரண்டு எழுத்துக்களை வச்சு நீங்கள் என்கிட்ட வந்து இன்னொரு வார்த்தை சொல்லணும். அதுதான் இன்றைக்கான விளையாட்டு. இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா
1: கால் பண்ணுங்கள். 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
0: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். என்ன மார்னிங்க்கா? உங்களுக்கும் வந்து அருமையான காலை வணக்கம் அக்கா. அக்கா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா? ஆமாக்கா, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் வார்த்தை வாரம். ரால ஆரம்பிச்சு இம்ல முடியணும்.
2: வாரம் சொன்னீங்களா?
0: என்னாச்சு ஆனந்தி அக்கா? ரால ஆரம்பிச்சு இம்ல முடியணும். ரதம். அருமைக்கா. அடுத்து உங்களுக்கான அடுத்த வார்த்தை செம்பு. செம்பு மாவரிசையில் ஆரம்பிச்சு பூ பூல முடியணும். மாவரிசையில் ஆரம்பிச்சு பூல முடியணும். மரபு. அருமை அருமை. சூப்பரா சொன்னீங்க, ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றி.
0: ஆனந்தி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி ஆனந்தி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா 107.8 உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா,
5: வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் வாகை சூடர் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டோம். இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னவாக இருந்துச்சுன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையோட கடைசி இரண்டு எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் புதுசாக ஒரு வார்த்தையை விளையாடணும்னு சொல்லியிருந்தோம். இந்த விளையாட்டில் நிறைய பேர் கால் பண்ணி சூப்பராக விளையாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்லவளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. வாகை சுடுவா நிகழ்ச்சியை பற்றினா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர்
7: 9787070178 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம்,
6: இல்லைனா கால் பண்ணி கூட சொல்லலாம். இதோட நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடை பெறுவது திவாகர் மற்றும்
7: பிரதீபா.
6: ஓகே மக்களே, டாட்டா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நன்றி
7: நன்றி, பாய்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: காஃபி தோட்டங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மரங்கள், பறவைகள், தேனீக்கள் மற்றும் வனவிலங்குகள் செழித்து வளர எந்த மாதிரி உதவியா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. நாம வேலைக்கு தயாராகிறதுக்கும் முதல் கோப்பை காப்பிய அருந்துவதற்கும் அவசரப்படக்கூடிய வேலையில மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு காஃபி தோட்டத்துல ஒரு வித தனி அமைதி நிலவுதுங்க. மேல எங்கிருந்தோ ஒரு மலபார் பார்பெட் கூவுது, ஒரு டிராங்கோ கிளைகளுக்கு இடையில நகருது, தேன் சீட்டுகள் பூக்களுக்கு இடையில பறக்குது, அதே சமயம் பூச்சிகள் புதர்களுக்குள்ளார மறைஞ்சிட்டு இருக்கு. காபி செடிகளோட வரிசைகளுக்கு அப்பால ஒரு ராட்சத அணில் மரங்களின் உச்சியை கடந்து போகுது. காபி திறந்த வெளிகள்ல வளரத்துக்காக பரிணாமம் அடையில, அது இயற்கையாகவே உயரமான மரங்களுக்கு அடியில வளர தகவமைச்சு ஒரு அடர்வன தாவரம்னு சொல்லலாம். தலைமுறை தலைமுறையாக காஃபி நிழலான நிலப்பரப்புகளை பயிரிடப்பட்டு வந்திருக்கு. அங்க அந்த பயிரானது பல மரங்கள், உள்ளூர் தாவர இனங்கள் மற்றும் பிற தாவரங்களோட இடத்தை பகிர்ந்துகிச்சு. இருந்தாலுமே உலகத்துல பல பகுதிகளில் காஃபி உற்பத்தி தீவிரம் அடைஞ்சதுனால சில பண்ணைகள் திறந்த வெளி சூரிய ஒளி படக்கூடிய சாகுபடி முறைகளுக்கு மாறி இருக்கு. பயிர்களை போய் அடையக்கூடிய சூரிய ஒளியின் அளவை அதிகரிக்கிறதுக்காக நிழல் தரக்கூடிய மரங்கள் அகற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த முடிவு ஒரு காஃபி செடிய அடையக்கூடிய ஒளியின் அளவை விட பலவற்றை மாற்றக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். காஃபிக்கு மேல இருக்கக்கூடிய பண்ணை காஃபி தோட்டங்களை ஆய்வு செய்யும் விஞ்ஞானிகளுக்கு விதானம் அப்படின்றது வெறும் தாவரங்களோட ஒரு அடுக்கு மட்டும் இல்லைங்க, அது ஒரு தோட்டத்தை செயல்படுத்தக்கூடிய வேளாண் காடா மாறும் ஆற்றல் கொண்டதுன்னு சொல்லலாம். பல வருடங்களா நிழல்ல வளர்க்கக்கூடிய காஃபி ஆய்வு செஞ்சு வரக்கூடிய ஸ்மித்சோனியன் வலசை பறவைகள் மையத்தின் ஆராய்ச்சி இந்த பண்ணைகள் பறவைகள், பாலூட்டிகள், பூச்சிகள் மற்றும் பிற வன விலங்குகளுக்கு வாழ்விடத்தை வழங்க முடியும் அப்படின்றத காட்டுது. தொடர்ந்து மரங்கள் மண்ணை பாதுகாக்கவும் மகரந்த சேர்க்கை மற்றும் இயற்கையான பூச்சி கட்டுப்பாட்டுக்கு உதவவும் கார்பனை சேமிக்கவும் உள்ளூர் நுண் காலநிலைகளை ஒழுங்குபடுத்தவும் உதவியா இருக்கு. காஃபி பாரம்பரியமா நிழல்ல பயிரிடப்பட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித்சோனியன் குறிப்பிடுது. இருந்தாலுமே சூரிய ஒளி தோட்டங்களை நோக்கிய பரவலான மாற்றம் வலசை பறவைகள் மற்றும் பிற வன விலங்குகள் பயன்படுத்தும் வெப்பமண்டல வன வாழ்விட இழப்பிற்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விவரங்கள் ஒரு காஃபி தோட்டம் அப்படின்றது மேலே மரங்களை கொண்ட ஒரு சாதாரண பயிரா மாறிவிடுமா, அல்லது பல நிலைகள்ல உயிர்களை தாங்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பா உருவாகுமா அப்படின்றத தீர்மானிக்க முடியும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமா படத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: பான் தட் பான்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்த அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஏ நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்கிறாரு.
0: என்னது?

0: எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
1: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய நியூ விவா பயோ நியூட்ரியன்ஸ் நிறுவனர் ரவிசங்கர் கருப்பையா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாயத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மண் பரிசோதனை. இப்ப அந்த மண் பரிசோதனை பண்றப்ப மண் பரிசோதனைய என்ன மாதிரி கவனமா நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
3: சில தனியார் அமைப்புகள் இன்னைக்கு இந்த முழுமையான மண் பரிசோதனையை பண்றாங்க. அதுல நம்ம அந்த மண் பரிசோதனை அட்டையில நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல CEC அப்படின்னு இருக்கும், கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் கெப்பாசிட்டி அப்படின்னு இருக்கும். இன்னொன்று வந்து பேஸ் சேச்சுரேஷன் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம், மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்றதுக்கு ஒரு பெர்சன்டேஜ் அளவு, ஒரு சதவீத அளவுல அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ வில்லியம் ஆல்பிரைட்டோட அந்த மண் சமநிலை கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க மண்ணுல இந்த பேஸ் சேச்சுரேஷன் பெர்சன்டேஜ், அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் எவ்வளவு இருக்கணும்னா, கால்சியம் வந்து 60-65% இருக்கணும், மெக்னீசியம் வந்து 10-12% இருக்கணும், பொட்டாசியம் வந்து 3-5% இருக்கணும், அதே போல சோடியம் 1% கம்மியா இருக்கணும். இதுதான் வில்லியம் ஆல்பிரைட் சொல்ற மண் சமநிலை கோட்பாடு. இது பொதுவான பரிந்துரை. இப்போ உங்க மண் வந்து அதீத களியாவோ இல்ல அதீத மணல் சார்ந்தோ இருக்குன்னா இந்த அளவுகள் சற்றே மாறுபடலாம். பட் நடுநிலைய பார்த்தோம்னா இதுதான் அளவு. கால்சியமோட பர்சன்டேஜ் 60-65, மெக்னீசியமோட பர்சன்டேஜ் 10-12, பொட்டாசியம் 3-5%, சோடியம் 1% கம்மியா. இது உங்க கார அமில நிலை 7 மேல இருந்ததுன்னா இந்த நாளுக்கான ஒரு வகைப்பாடு தான் கிடைக்கும். இதுவே உங்க கார அமில நிலை 7 கீழேயா அமிலத்தன்மையா இருக்குது உங்க மண் அப்படின்னா, கூடுதலா எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கு அப்படின்ற 1% அளவும் அதுல வரும்.
2: சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம்.

0: அப்படின்னா என்னன்னு
1: தெரியுமா? ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் செக்காரப்பட்டி கிராமத்துல இருந்து வனிதாக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, எங்க ஊர்ல பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இப்ப வந்து ஒவ்வொரு கிராமத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான விவசாயம் செய்வாங்க. அவங்க அவங்களுடைய மண்ணிற்கு தகுந்த மாதிரி அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: 19 வருஷமா மஞ்சள் விவசாயம் பண்றோம். இப்ப மழையில கொஞ்சம் கம்மியா தான் விவசாயம் இருக்குது, எல்லாம் கொஞ்சம் வறட்சியா தான் இருக்குது. நடுவுல எங்க செலவுக்கு என்னவோ அதை வந்து தக்காளி, சுரக்காய், வெண்டங்காய், கொத்தரங்காய் இந்த மாதிரி காய்கறி விவசாயம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து காடு ஓட்டி போட்டு கொஞ்சம் 1-2 மாசம் அப்படியே கடக்கணும். அதுக்கப்புறமேட்டு கால் ஓட்டி, மழை பெஞ்சாவோ இல்ல தண்ணி இருந்தாவோ அதுக்கு தகுந்த மாதிரி கால் ஓட்டி நம்ம என்ன பண்ணணும் நினைக்கிறோமோ அது பண்ணணும். இல்ல மஞ்சள் போட்டாலும் வருஷ கணக்கு தான், கிளிப்பு அடுத்த வருஷம் தான். அதில் நடுவுல 2-3 மாசம் ஓட்ட மாட்டோம், அப்படியே கிடக்கும். தண்ணி 1 வாரத்துக்கு 1 தரம் கட்டணும். மழை பெஞ்சா 5 நாள் 1 மாசம் கழிச்சு கூட கட்டலாம், இல்லைனா 1 வாரத்துக்கு 1 டைம் தண்ணி கட்டினா தான் எந்த வெள்ளமும் இருந்தாலும் வரும். பூச்சி தாக்கினா இப்போ வந்து மருந்து அடிக்கிறோம், இயற்கை மருந்தும் அடிக்கலாம். இப்போ இருக்கிற மருந்து தான் அடிக்கிறாங்க. இயற்கை மருந்து அடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை எங்களுதே நாங்கள் வந்து வருஷத்தில் 1 டைமு அதை கொஞ்சம் நல்லா விளைய வச்சு கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வச்சுக்குவோம். அந்த மஞ்சளையே நாங்கள் பதப்படுத்தி வச்சுருந்து அதையே தான் காட்டில் போடுவோம். வெட்டி கொண்டு போய் நிழலில் மரத்துக்கடியில் அப்படி நிழலில் கொட்டி வச்சுருக்கணும். அந்த ஈரப்பதமும் இருக்கும், அப்புறம் அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா வாடாமல் வெயில் இல்லாமல் இருக்குல்ல, அதனால் அதிலே முளப்பு வந்துடும். கொஞ்சம் முளப்பு வந்த வாட்டி மஞ்சள் போட்டுருணும். சேலம் தான் மண்டியில் கொண்டு போய் தான் போடுவோம், நாங்களே கொண்டு போய் நேரடியாக விற்பனை பண்ணிட்டு இருந்தோம். பொழுது முழுசுமே விவசாயம் தான், வேற எங்கேயும் போக மாட்டோம். காட்டில் இருக்கிற விவசாயத்தையும் பார்த்துட்டு இங்கே தான் இருக்கோம். வேறனா தான் எங்களுக்கு இது வந்து வருஷத்தில் 1 டைமு நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி, நம்ம செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி வருமானம். அது வந்து நம்ம அன்றாட தேவைக்கு தேவையான வருமானம் வந்து காய்கறி போடுறது தான், செய்கிற கூலி தான். இப்போ இதுலேயுமே வந்து மஞ்சள் போடுறோம்னா வருஷமெல்லாம் இதில் வேலை செஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் இது வந்து மாசி மாதம் தை மாசியில் தான் நம்ம இதை அறுவடை பண்ணுவோம். இப்போ வைகாசியில் போட்டோம்னா தை மாசியில் அறுவடை பண்ணும் போது இது வந்து நம்ம ஆளுங்க இல்லாமல் நம்ம செய்கிற கூலி என்னவோ அது தான் அதில் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பெருசான தொகையா தெரியும். நம்ம 1 ஏக்கரா செய்யறோம்னா அதுக்கு உண்டான வருமானம் 1 லட்சம் 1.5 லட்சம் இப்படி வரும். ஆனா அது வந்து நம்ம செஞ்ச கூலி தான் இருக்கும், பெருசா ஒண்ணும் அதுல கிடைக்காது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அன்றாட தேவைக்கு நாங்க வந்து காய்கறி விவசாயம் செய்யறோம். முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளூர்லயே நாங்க வந்து விற்பனை பண்ணிடுவோம். ஒரு சில நேரம் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அப்ப மட்டும் வெளியில கொண்டு போய் கொடுத்துருவோம், அப்புறம் வீட்டுக்கும் நாங்க வந்து பயன்படுத்திக்குவோம் அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க? ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜுக்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
1: அது யாரு சென்ட் பண்ணாங்கன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்குதான்.
3: என்ன ஒரு

0: வெப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல நானோ தொழில்நுட்பத்துறையில் உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் சர்மிளா ரஹேல் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, நானோ உரங்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு நானோ உரங்கள் பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல போறேன். முதலாவதாக ஏன் வந்து நான் வந்து நானோ உரங்களுக்கு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வந்து நம்ம இப்ப வயல்கள்ல வந்து அதிகமா வந்து ரசாயன உரங்கள் நம்ம போடுறோம், ரசாயன உரங்கள் நிறைய போடுறோம், அங்கக உரங்களை வந்து நம்ம குறைச்சிட்டோம். பட் ஆனா வந்து எவ்வளவு உரம் போட்டாலும் இப்ப வந்து ஒரு நம்ம ஒரு சேச்சுரேஷன் லெவல்ல இருக்கிறோம், ஈல்டு வந்து ஒரு லெவலுக்கு மேல வந்து அதிகமாகல, அது வந்து ஒரு ரீசன். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்ப சமச்சீரான உரங்களை வந்து நம்ம போடுறது இல்ல. ஏன்னா நமக்கு வந்து ஐடியலா வந்து ஒரு இப்ப வந்து தலை மணி சாம்பல் மூணு சத்துக்கள் இருக்கு, அதோட ஒரு சரியான ஒரு விகிதம் பாத்தீங்கன்னா அது வந்து 4:2:1, அதாவது 4:2:1. பட் வந்து நம்ம இப்ப வந்து ஃபாலோ பண்றது பாத்தீங்க அப்படின்னா 10:2.7:1. சோ ரொம்ப வேரியேஷன் வருது. அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்ம வந்து உரங்களை வந்து சமச்சீராக போடல. இன்னொன்னு வந்து உரங்கள் வந்து தயாரிக்கிறது நம்ம நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய உரங்கள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி தான் பண்றோம். சோ உர தட்டுப்பாடும் இருக்குது. அது மாதிரி இன்னொன்னு ரீசன் வந்து நம்ம நாட்டுல வந்து இப்ப நிறைய சத்துக்களின் குறைபாடு எல்லாம் இருக்குது. அதாவது இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1970 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி எடுத்துட்டோம்னா, ஒரு டன் தயாரிக்கிறதுக்கு 3.5 கிலோ நைட்ரஜன் தலை மணி சாம்பல் இருந்தா போதும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அது அதிகமாகி ஒரு டன்னுக்கு வந்து 13.4 கிலோ தலைமணி சாம்பல் சத்து தேவைப்படுது. சோ அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உர தயாரிப்பு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 23 மில்லியன் டன்னர்ஸ் தான் வந்து நமக்கு வந்து உரம் வந்து நம்ம நாட்டுல தயாரிக்கிறோம். ஆனா இப்ப 2025 எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்மளோட மக்கள் தொகை வந்து ஒரு 1.5 பில்லியனுக்கு போக போகுது. அப்ப வந்து நம்ம ஒரு 45 மில்லியன் டன்னர்ஸ் உரம் தயாரிக்கணும், அதுவும் வந்து நமக்கு ஒரு கஷ்டமா இருக்குது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அரிசி தயாரிக்கிறதுக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களுக்கு இது வந்து உதவியா இருந்திருக்கும். அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பெரும்பாலான இளைஞர்கள் தங்களுடைய தொழில் வாழ்க்கைய பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் சிந்திக்க கூடிய வயதுல ஆதே சோனி காடுகளை உருவாக்க முடிவு செஞ்சிருக்காரு. தன்னோட 22 வயசுலயே இந்தியா ஃபுல்லாவே 10 மில்லியன் மரங்களை நடணும் அப்படின்ற ஒரு லட்சிய இலக்க அவரு தனக்கு தானே நிர்ணயிச்சுக்கிட்டாரு. அந்த கனவு சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து நினைச்சாங்க. 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்த வெப்பநிலையில அவங்க மரங்களை நட தொடங்கினப்ப சிலர் வந்து சிரிச்சு கூட பார்த்தாங்களாம். ஆனாலுமே அவரு தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அவரு தன்னோட சேமிப்ப மரக்கன்றுகள் வாங்கறதுக்காக செலவழிச்சு வளங்களுக்காக போராடிட்டு இருக்காரு. சுட்டரிக்க கூடிய கோடை, கனமழை மற்றும் எண்ணற்ற பின்னடைவுகளுக்கு மத்தியிலையும் அவரு தொடர்ந்து அதை நட்டு வந்தாரு. அவரோட பெற்றோர்கள் இறுதி வரைக்கும் அவருக்கு துணையா நின்று அவரோட தனிப்பட்ட கனவை ஒரு வளரும் இயக்கமா மாத்த உதவி இருக்காங்க. ஆண்டுகள் செல்ல செல்ல ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு. ஒரு காலத்துல ஒதுங்கி நின்னு கவனிச்சவங்க அவரோட இணைய தொடங்கினாங்க. முன்னாடி தெரியாதவங்க தன்னார்வலர்களா மாறினாங்க. தொடர்ந்து தன்னார்வலர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தின் அங்கமா ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இயற்கைய பாதுகாக்கிறதுல மக்களையும் குறிப்பா குழந்தைகளையும் தீவிர பங்கு வகிக்க ஊக்குவிக்க கூடிய டச் ஃபார் எர்த் அப்படின்ற முன்னெடுப்ப ஆதேஸ் தொடர்ந்து நிறுவினாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த இயக்கம் டெல்லி, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஃபுல்லாவே 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட நாட்டு மரங்களை நட்டிருக்கு. ஆனா அவங்களுடைய பனிமரம் நடுறதையும் தாண்டி போகுது. 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு அதை வளர்க்க ஊக்குவிக்கப்பட்டிருக்காங்க. இதன் மூலமா அவங்க பருவநிலை மாற்றம் குறித்து கேட்கறதுக்கு பதிலா அனுபவத்தின் மூலமா இயற்கைய புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த பூர்வீக மரங்கள் வேரூன்றிய இடங்கள்ல எல்லாம் உயிரும் வளர்ந்திருக்கு. பறவைகள் கிளைகளுக்கு திரும்புது. வண்ணத்து பூச்சிகளும் தேனீக்களும் உணவை கண்டறியுது. தொடர்ந்து ஒரு காலத்துல தரிசா இருந்த இடங்கள் நிழல தர தொடங்கி இருக்கு. இருந்தாலுமே ஆதேச பொறுத்த வரைக்கும் 14 லட்சம் மரங்கள் அப்படின்றது இறுதி இலக்கு இல்ல. அவருடைய 10 மில்லியன் மரங்கள் அப்படின்ற இலக்கு இன்னும் அப்படியே இருக்கு. பெரிய இயக்கங்கள் எப்பவுமே பெரிய அமைப்புகள் இருந்தாலோ அல்லது எல்லையற்ற வளங்கள் இருந்தாலோ தொடங்குறதில்ல அப்படின்றது அவரோட பயணம் நினைவூட்டுது. சில சமயங்கள்ல அது ஒரு இளைஞர்களிடமிருந்து ஒரு இளஞ்செடியிலிருந்தும் மற்ற அனைவரும் முடியாது அப்படின்னு சொல்றப்ப தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்ற முடிவுல இருந்தும் தொடங்குது. பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த காலத்திலயும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறனாலதான் இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாங்க இருக்கு இவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா லக்ஷ்மி சகானா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. பெண் தொழில் முனைவோராக அவங்களுடைய பயணம் பற்றியும் அவங்களுடைய ஃபேமிலி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறாங்க. மேம் வணக்கம். மேம்
2: வணக்கம்.
1: மேம் உங்களை பற்றி சொல்லுங்க மேம்.
2: ஆக்சுவலி ஐம் சஹானா கௌதம் ஃப்ரம் சேலம். நான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் ஐரா சில்க்ஸ் அண்ட் ஐராஸ் டிசைன்ஸ். ரெண்டுமே வந்து என் பொண்ணு பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் மை டாட்டர் ஓன்லி அவ பேர்ல வந்து டிசைன் ஸ்டூடியோ ஐராஸ் டிசைன் அண்ட் இப்போ வந்து சில்க் சாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தட் இஸ் ஐரா சில்க்ஸ்.
1: மேம் இன்னைக்கு ஒரு பெண் தொழில் முனைவரா உங்களுடைய பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்குங்க மேம். நீங்க ஸ்டார்டிங்ல காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்க டைம்ல இதே மாதிரி பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிங்களா மேம்?
2: நான் வந்து காலேஜ் படிச்சது இன்டீரியர் டிசைனிங். நான் சைல்ட்ஹுட்ல இருந்து ஐ அம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட் கிரியேட்டிவிட்டி டிசைன் ஃபீல்ட். ஸோ நான் ஆஃப்டர் செகண்ட் பியூ ஐ டுக் அப் இன்டீரியர் டிசைனிங் இன் மவுண்ட் காமல் காலேஜ். ஸோ 3 இயர்ஸ் பண்ணும்போது ஐ வாஸ் லுக்கிங் அட் அ ஃபியூச்சர் கெரியர் இன் டிசைன் ஃபீல்ட் ஓன்லி. ஸோ ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஆஃப் மை இன்டீரியர் டிசைனிங் என் அப்பா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, எனக்கு வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபேமிலி, அப்பா என்ன சொன்னாலும் அது சரி. ஆஃப்டர் இன்டீரியர் டிசைனிங் ஐ நிஜமாக எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஐ நெவர் தாட் இன் மை லைஃப் தட் ஐ வில் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். பட் ஆனால் டிசைன் ஃபீல்டில் எதுவும் ஒன்று பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஸோ ஆனால் வந்து இப்போது வீட்டிலேருந்து பண்ணணும்னு ஆசைப்படும் போது ஐ திங்க் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது, பேக்கேஜிங் டிசைன். ஸோ லேர்ன் பேக்கேஜிங் டிசைன் அண்ட் டூன்னு சொல்லும் போது என் அண்ணா தான் எல்லாமே, இஸ் மை கைடிங் லைட் எல்லாமே. அவங்க தான் சின்ன வயசுலேருந்து இஸ் அ வெரி சப்போர்ட்டிவ் பர்சன். எங்கே இருந்தாலும் ஹில் பி வித் மீ, ஹில் சப்போர்ட், ஹில் ஷோ மி அ பாத், இது பண்ணு நல்லா வரும். என் அண்ணா வந்து ஃபர்ஸ்ட் என்னை நம்பி ஒரு டிசைன் கொடுத்தாங்க, இது பண்ணுன்னு. ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டிசைன் ஆர்டர் அண்ட் 1000 ரூபீஸ் அண்ணா பே பண்ணாங்க எனக்கு. அப்போதான் ஈவன் ஐ பி ஏபிள் டு ஏர்ன். அதுக்கு முன்னாடி வந்து ஐ வாஸ் அன் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். நான் வந்து திஸ் ஆயில் பெயிண்டிங், ஆக்ரலிக் பெயிண்டிங், தான்ஜோர் ஒர்க், வாட்டர் கலர் பெயிண்டிங். நான் ஆக்சுவலி சித்திரகலா பரிஷத் கேள்விப்பட்டிருக்கீங்களா பெங்களூர்ல? அது வந்து ஆர்ட் மூலமா இருக்கிறது. அது அங்கே வந்து நிறைய ஷோஸ் பண்ணுவாங்க, எக்ஸிபிஷன்ஸ், ஆர்டிஸ்ட் எக்ஸிபிஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஐ சோல்ட் அரவுண்ட் 30-40 பெயிண்டிங்ஸ். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் வென் ஐ வாஸ் இன் 11th கிரேட். காலேஜ் படிக்கும் போது ஐ டிட்
1: காலேஜ்
2: செகண்ட் பியூல ஐ அரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் இன் மை லைஃப்னா வென் ஐ டிட் மை ஆர்ட் எக்ஸிபிஷன் 60,000 வந்தது. அதில் வந்து என் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கணும்னு ஆசையாக இருந்த ஏதோ ஒரு கோல்டு, அப்போ வந்து கோல்டு இவ்வளோ ரேட் இல்லை. ஸோ ஏதோ ஒன்று அம்மாவுக்கு இயரிங்ஸோ ஏதோ வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கேன். பட் என் அப்பா வந்து சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போனி அந்த எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகை அந்த அமௌண்ட் போட்டு இது எப்போவுமே நீ யூ ஷுட் ரிமெம்பர் யுவர் ஏர்னிங்ஸ் அண்ட் போட்டு ஒரு நெக்லஸ் வாங்கி தந்தாங்க. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அப்பா பே பண்ணிட்டு என்னோட அமௌண்ட்டும் சேர்த்துட்டு ஒரு நெக்லஸ் வாங்கி தந்தாங்க. பட் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறமா ஆஸ் அ டிசைனர் வரும்போது என் அண்ணா கொடுத்த ஃபர்ஸ்ட் முத ஆர்டர் ஃபர்ஸ்ட் 1000 ரூபீஸ் பே பண்ணாங்க என்னோட ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு. தட் கேவ் மீ அ லிட்டில் கான்ஃபிடன்ஸ் தட் அது வந்து பிரிண்ட் ஆச்சு அந்த ரைஸ் பேக் மேலே.
1: கண்டிப்பாங்க மேம், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய ஜேர்னி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாங்க மேம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு

0: பாதுகாப்பு பண பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா பெண் தொழில் முனைவோர் லக்ஷ்மி சகானா கௌதம் மேம் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மேம், ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு டிசைனரா உங்களுடைய பயணம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆனது மேம்?
4: ஆக்சுவலி ஆஸ் இஸ் வெரி ஜாயின்ட் ஃபேமிலி. அப்பாவுக்கு வந்து 3 பிரதர், ஸோ வெரி வெரி பாண்டட். எல்லா சித்தப்பா, 3 சித்தப்பா அண்ட் 3 பிரதர்ஸ் அண்ட் 2 சிஸ்டர்ஸ், தே வெரி க்ளோஸ். ஒரு கசின் மாதிரியே இருக்காது, எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ ஆல் த 3 பிரதர்ஸ் ஆர் இன் டு பிஸ்னஸ். என் அண்ணா வந்து பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, செகண்ட் அண்ணா அண்ட் தேர்ட் அண்ணா எவ்ரிபடி இஸ் இன் ரைஸ் இண்டஸ்ட்ரி. எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் என்னோட செகண்ட் அண்ணா இஸ் வெரி சவுண்ட் இன் டெக்னிக்கல் நாலேஜ், வெரி சவுண்ட். ஸோ தேர்ட் அண்ணா வந்து எனக்கு என்னோட நம்பி ஒரு 10 டிசைன்ஸ் கொடுத்தாங்க, அது பிரிண்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அந்த டிசைன்ஸ் எல்லாம். ஸோ அந்த பேக்கேஜிங் பண்ணது. ஸோ அதுதான் என்னோட ஸ்டார்டிங் பிகினிங் பாயிண்ட் ஆஸ் அ டிசைனர்.
3: ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு டிசைனர், அப்புறம் இன்னைக்கு உமன் என்டர்பிரனர். இதில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சது, இல்லை இது மூணும் வந்து ஒரே மாதிரியான ஒரு விஷயமா, அதை பற்றி சொல்லுங்க மேம்.
4: இட் இஸ் ஆல் இன் த சேம் லைன். எனக்கு வந்து இப்போ ஆர்ட், எல்லாமே ஆர்ட் தான். ஆர்ட் டிசைன், ஆர்டிஸ்டாக ஸ்டார்ட் பண்ண என்னோட லைஃப், தென் டிசைனர்னா அதுலவும் அந்த ஆர்ட் இருக்கு. ஏன்னா நான் பண்ணது இன்டீரியர் டிசைனிங், அதுக்கப்புறமா கிராஃபிக் டிசைனிங், அதுக்கப்புறமா இப்போ ஆண்டர்பிரினர்னா ஐவ் செலக்டட் ஆண்டர்பிரினர் ப்ராடக்ட் என்னன்னா சில்க் சாரீஸ். இது கியூரேஷன் சொல்லுவாங்க. நான் வந்து நார்மல் ஏதோ ஒரு சாரீ கடை மாதிரி, இன்னொரு சாரீ ஷாப் மாதிரி ஆரம்பிக்கல. இட் இஸ் அ வெரி, நான் சொன்னது டிசைனர் கியூரேட்டட் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் அண்ட் ஐரா சில்க்ஸ் வந்து. ஸோ அண்ட் ஐ ஃபோர் டிசைனர் அந்த என்ன, அது என்னன்னா அந்த கலர் காம்பினேஷன்ஸ் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் இன் எல்லாமே ஒரே ஃபீல்டு நான் சர்ச் பண்ணது, பிகாஸ் எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே ஒரே ஃபீல்டில் வரும். நான் ஆர்டிஸ்டாக இருந்தக்கா, அதுக்கப்புறமா இன்டீரியர் டிசைனிங், கிராஃபிக் டிசைனிங் அண்ட் நான் பேக்கேஜிங் டிசைன் எக்ஸ்பர்ட். ஆக்சுவலி ஸ்பெஷலைசேஷன் அண்ட் பேக்கேஜிங் அண்ட் பிராண்டிங் டிசைன் பண்ணேன் யூகே யூனிவர்சிட்டியில், ஸ்பெஷலைசேஷன் அண்ட் இன் பிராண்டிங் அண்ட் பேக்கேஜிங் டிசைன். ஸோ எல்லாமே ஒரே ஃபீல்டு. அண்ட் இப்போது வரும்போது ஆண்டர்பிரினரும் சில்க் சாரீஸ் வரும்போது சேம் அந்த ஆர்ட் அந்த லாங்குவேஜ் ஃபார் கலர் அந்த டிசைன் எல்லாமே அதை பார்த்து தான் நான் செலக்ட் பண்ணுறேன் சாரீஸ். ஸோ அது வந்து மூணுமே ஒரே லைன் அண்ட் மை லவ் ஃபார் ஆர்ட் அண்ட் டிசைன் நெவர் கோஸ். அது ஆண்டர்பிரினராக இருக்கட்டும், என்ன பண்ணால் இருக்கட்டும், இப்போ கூட நான் டிசைன் பண்ணுறேன் அண்ட் அப்படியே தட் இஸ் எல்லாமே மூணுமே ரொம்ப ஒரே லைன்னாலே ஒரே மாதிரி இருக்கு. அண்ட் ஐ சோசன் தட் லைன் பிகாஸ் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னா பிஸ்னஸாக பண்ண மாட்டேன். இட் இஸ் லைக் ஒரு பேஷன், அது ஒரு பேஷன் எனக்கு, அது வேணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு

0: பிடிச்சாதான் நான் பண்ணுவேன், சும்மா ஏதோ.
1: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்களுடைய இந்த ஒரு ஜர்னி பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாங்க மேம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டு வந்துருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நீங்க கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா பெண் தொழில் முனைவோர் லக்ஷ்மி சகானா மேம் இணைஞ்சு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மேம் ஒரு ஆர்டிஸ்ட், டிசைனர், அதற்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்ததுங்க மேம் உங்களுக்கு?

0: இருந்தது. ஸோ ப்ரெக்னன்சி ஆகும்போது தான் என் அண்ணா சொல்லி ஒரு டிசைன் கோர்ஸ் ஆரம்பித்தேன். கம்ப்ளீட் 9 months இன் மை ப்ரெக்னன்சி ஐ வாஸ் ஸ்டடியிங் டிசைன். அண்ணா வந்து சேஃபாக எனக்கு இங்கே எங்கே சேஃபாக போக முடியுமோ அங்கே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி என்னை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. டில் மை 6th month ப்ரெக்னென்ட் இருக்கும்போது ஐ வாஸ் ட்ராவலிங் டு டிசைன் ஸ்டுடியோஸ், லேர்னிங் சாஃப்ட்வேர்ஸ், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ரேடியேஷன் இருக்கும், குழந்தைக்கு லேப்டாப் எல்லாம் டச் பண்ணக்கூடாது அது சொன்னும்போது ஐ ஸ்டாப்ட் யூசிங் லேப்டாப். பட் ஐ ஸ்டில் வாஸ் லேர்னிங் ஸ்டடியிங் டிசைன். எனக்கு வந்து அது அப்படி ஸ்டார்ட் ஆனது, எனக்கு சம்திங் பியாண்ட் டிசைன் ஐ வாண்டட் இட் டு லாஸ்ட். என் பொண்ணுக்கு பார்க்கும்போது அம்மா இப்படி பண்றாங்க, அம்மா இப்படி இண்டிபெண்டா இருக்காங்க, எனக்கு ஒரு சைல்டுக்கு வந்து பி இண்டிபெண்ட், நீ இப்படி ட்ரீம் பண்ணல பிக்கா அனு சொல்றதுக்கு நான் அப்படி இருந்துட்டு, நான் when I when she looks at me she seeing me, சொல்றது வேற பாக்குறது வேற. சோ அவங்க தே வெரி கிட்ஸ் ஆர் வெரி ஒரு ரோல் மாடல் மாதிரி பார்ப்பாங்க அவங்க அம்மாவை. சோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ ரோல் மாடல் டு மை டாட்டர் தட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் அச்சீவபிள், நீ பண்ணலாம், எந்த வயசுல கூட பண்ணலாம் நீங்க. அண்ட் பியாண்ட் மீ தேர் ஷுட் பி சம்திங் ஃபார் மை டாட்டர். ஸோ அப்போ வந்து இந்த பிஸ்னஸ் அண்ணும்போது ஐரா சில்க்ஸ் அண்ணும்போது இட்ஸ் அ லெகசி பிராண்டாக கன்வெர்ட் பண்ணணும் எனக்கு. பியாண்ட் மீ இந்த சாரீ பிஸ்னஸ் இருந்தால் என் பொண்ணுக்கு நல்லா இருக்கும். பட் ஆஸ் அ டிசைனராக இருந்தேன், பட் எனக்கு அந்த பிஸ்னஸ் தாட் ஒன்று என்னன்னா என் பொண்ணுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா. பியாண்ட் மீ தட் ஷுட் பி சம்திங் ஷி வில் லுக் பேக் அண்ட் டெல் என் அம்மா பண்ணது இது, அது அது இருக்கணும், கற்றுக்கணும், ரோல் மாடலாக இருந்தால் ஷி வில் லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் மீ. ஸோ அவ பெரிய ஆகும் போது ஷி வில் சீ என் அம்மா பண்ணிருந்தாங்க.
1: நானும் இந்த பிராண்ட் பார்க்கும்போது இந்த ஒரு பிஸ்னஸ்
0: கான்ஃபிடன்ஸ் வரும் அவங்களுக்கு, நாங்களும் பண்ணலாம் இப்படி.
1: கண்டிப்பா மேம், நீங்க எந்த ரீசனுக்காக இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றதையும் வந்து பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து உங்களுடைய இந்த பிஸ்னஸ் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாங்க மேம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கேட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா ஒன்னு நான் சொல்ல போறேன் கேளுடி.

என்னதா பாவம் செஞ்சா உன்னதான் காதல் செஞ்சா ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக இதுதான் காதலா நானும் அழுக காதலித்த நாட்களை நீயும்

0: கண்ணை மறக்க வழியில் வரிகள் வெடிக்க
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா
2: ரமேஷ், ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
3: இந்த குடி.
2: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
3: கேளு கேளு.
2: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
3: நம்ம யூஸுக்கு தானே.
2: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
4: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. இன்னைக்கு உமன் என்டர்பிரினர் லக்ஷ்மி சகானா கௌதம் மேம் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மேம், தொடர்ச்சியா ஒரு ஆர்டிஸ்ட் டிசைனர், அதுக்கப்புறம் வந்து ஒரு உமன் என்டர்பிரினரா நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க. இந்த பிசினஸ் சம்பந்தமா நீங்க கத்துக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
2: நிறைய மென்டர்ஸ், நான் நிறைய கோர்சஸ் பண்றேன், நிறைய மென்டர்ஸ் ஃபாலோ பண்றேன். டிசைனா இருக்கட்டும் இல்ல பிசினஸா இருக்கட்டும், ஆல்வேஸ் ஐ எம் ஓபன் டு லேர்னிங். டே வந்து இப்போ வரைக்கும் நான் நிறைய கத்துக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்றேன், லேர்ன் பண்றேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஏன்னா லேர்னிங் ஆனது

0: லேர்னிங் பண்ணிட்டு விட்டுட்டா அது ஒண்ணுமே யூஸ் இருக்காது. ஸோ நான் வந்து எப்போவுமே இஃப் ஐம் லேர்னிங் சம்திங் ஐ வில் இம்ப்ளிமெண்ட் தென் அண்ட் தேர். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணி தான் நான் ஒன்றும் இப்படி எல்லாம் தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணல, ஒன்றும் தெரியாமல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த அந்த வேல அப்படியே ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ், ஐ இம்ப்ளிமெண்ட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம், ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அது அப்படியே இப்போது வரைக்கும் நான் வந்து 1 இயர் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் ஏப்ரலில் தான் நான் வெப்சைட்டை லான்ச் பண்ணேன், என்னோட ஐரா சில்க்ஸ் வெப்சைட். ஸோ ஐ டென்ட் நோ வெப்சைட் டிசைனிங், வெப்சைட் டிசைனிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அது நானே வெப்சைட் டிசைன் பண்ணேன் என்னோட பிராண்டுக்கு. ஸோ அப்படி எல்லா விஷயமும் நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் நெவர் தெர் இஸ் நோ ஸ்டாப் ஃபார் லேர்னிங் ஃபார் மீ. எல்லாமே என்ன தெரியலன்னா கூட நான் ஐ வில் லேர்ன், ஐ வில் இம்ப்ளிமெண்ட் தட்.
1: கண்டிப்பா மேம். தொடர்ச்சியா இப்ப உங்க பொண்ணு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? ஏன்னா அதுதான் நீங்க வந்து விரும்புனீங்க, பொண்ணு வந்து இந்த பிசினஸ் டேக் ஓவர் பண்ணணும், அவங்களுக்காக இந்த பிசினஸ் வந்து ஒரு பிராண்டா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க?
0: டெஃபினட்டா அவ பாக்குறான் நைட், லேட் நைட்ஸ் நான் ஒர்க் பண்ணும் போதெல்லாம் வந்து அம்மா அப்பா வந்து தூங்கு, ஏன் இவ்வளவு நேரம் இருக்கு வந்து தூங்குன்னு சொல்றா. ஷி இஸ் வெரி கேரிங், ஷி இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங். ஏதா இருந்தா நான் ஏதா பண்ணிட்டு இருந்தா சாரீஸ் டேக் போடுறதாகட்டும், ஐ மீன் சாரீஸ் ஏதா எக்ஸிபிஷனுக்கு பாப்அப் எல்லாம் பாப்அப் ஷோஸ் பண்ணேன், 3 பாப்அப் ஷோஸ். ஸோ அதுக்கெல்லாம் நல்ல ஹெல்ப் பண்ற, எல்லா சாரீஸ் பேக் பண்றா, அது இப்படி வைக்கணும் கேட்டு வைக்கிறா. ஷீ இஸ் ஆல்சோ சீயிங், செலக்ட் பண்ணதா இருக்கட்டும் என்ன பண்ணாலும் ஷீ கம்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் மீ. அம்மா நான் இது வைக்கலாமா, இப்படி வைக்கலாமா, பாப்அப் ஷோல இது காட்டலாமா, நான் ஃபோல்ட் பண்றேன் சாரீ, நான் ஓப்பன் பண்றேன். ஸோ ஷீ இஸ் சீயிங் மீ ஒர்க்கிங் வெரி ஹார்ட். ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் அம்மா ஈஸியா இன்னும் ஒண்ணுமே ஆகாது, அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்கேன், அப்படியே நான் நியூ கலெக்ஷன்ஸ் ஆட் பண்ணிட்டே இருக்கேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ சேலஞ்சிங்னா வந்து சாரீ பிஸ்னஸ்ல வந்து டெட் ஸ்டாக் தான், அது நான் வெரி லிமிட்டடா பண்றேன். ஸோ வெரி லிமிட்டட் இருக்கும் போது இட்ஸ் மேனேஜபிள். நீங்கள் ஒரு பெரிய சாரீ கடை ஓப்பன் பண்ணி அது நடக்கணும்னா 2-3 இயர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. பட் நான் வீட்டிலேருந்து செய்கிறேன், இல்லை பாப்அப் ஷோஸ் மூலயமா இப்போ வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டிலேருந்து சின்ன சின்னதாக ஒரு ஒரு ஸ்டெப் போடும்போது எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை.
1: கண்டிப்பாங்க மேம். ஒரு உமன் என்டர்பிரினரா எப்படி ஒரு வீட்டில இருந்து இந்த ஒரு பிசினஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பகிர்ந்துகிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்,
4: எட்டு தீக்கும் நம் குரல்
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: முகங்கள் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க உங்க கூட. இன்னைக்கு லக்ஷ்மி சகானா கௌதம் மேம் நம்ம கூட இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. மேம், தொடர்ச்சியா உங்களுடைய இந்த பிஸ்னஸ்க்கு, அதற்கப்புறம் உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க மேம்.
7: என் அப்பா வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஆனால் ஹீஸ் வெரி வெரி சாஃப்ட். அவங்க ஹார்ட்டில் அவங்களுக்கு நான் பண்ண எது பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ஆனால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க என் கூட. இப்படி அம்மா வந்து வெரி எக்ஸ்ப்ரெசிவ், சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஷி வாஸ் த ஒன் ஹூ வில் டேக் மீ டு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கிளாஸஸ் போவேன் சின்ன வயசில். இந்த ட்ராயிங்காக இருக்கட்டும், டான்ஸ் கிளாஸ், பரதநாட்டியம், கர்நாடிக் மியூசிக், பேட்மிண்டன், ஆர்ட் கிளாஸ், எல்லா கிளாஸஸும் போவேன். ஸோ எல்லா கிளாஸஸ்க்கும் அம்மா கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. இன்ட்ரெஸ்டாக எது எது நியூவாக வந்திருக்கோ சின்ன வயசுலேருந்தா ஷி வாஸ் த ஒன் ஹூ வாஸ் டேக்கிங் மீ, இது பண்ண அது பண்ணுன்னா சொல்லுவேன். என் அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எல்லாம் எனக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் குட் அட் அகாடமிக்ஸ், கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், மெஹந்தி, இந்த ரங்கோலி எல்லா காம்படிஷன் மினிமம் 10 ஸ்டாண்டர்டில் வந்து ஒரே ஒரு 10 ஸ்டாண்டர்டில் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்போது ஒரு 12 ஷீல்ட்ஸ் இப்படி எடுத்துட்டு வந்தேன். எல்லா காம்படிஷன்லனும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி. ஸோ அகாடமிக்ஸ்லனும் ஐ வாஸ் ஆல்வேஸ் அ டாப்பர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். அண்ணா யூஸ் டு ஆல்வேஸ் அக்கம்பனி மீ ஃபார் எவ்ரி திங். நான் அபாகஸ் கிளாஸ் போகணுன்னாலும் கூட அவனுக்கு பிடிக்கலன்னா கூட என் கூட வந்துட்டு இருக்கா, பிகாஸ் அப்பா வந்து நீ போனா கூட்டிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி யூஸ் டு கம் டு மீ வித் ஆல் த கிளாஸஸ், ஹி யூஸ் டு சப்போர்ட் மீ. சின்ன வயசுலேருந்தே ஹி வாஸ் தேர் ஃபார் மீ, எவ்ரி சிங்கிள் டைம் ஹி வாஸ் வித் மீ. அண்ட் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ், அதுக்கப்புறமா அபவுட் மை ஹஸ்பண்ட், ஆக்சுவலி ஒரு பொண்ணு லைஃப்ல பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங்னா இஸ் கெட்டிங் அ சப்போர்ட்டிவ் அண்ட் கேரிங் ஹஸ்பண்ட். எனக்கு என்னோட லைஃப்ல இட் இஸ் டபுள் தமாக்கான்னு சொல்லலாம். வித் மை ஹஸ்பண்ட், மை ஃபாதர் இன் லா, வெரி வெரி சப்போர்ட்டிவ், வெரி வெரி என்கரேஜிங். அண்ட் என்ன நான் என்ன பண்ணாலும் ஹில் ஆல்வேஸ் பி பிஹைண்ட் மீ சப்போர்ட்டிவா. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் ஐரா சில்க்ஸ் கூட வந்து என் மாமனார் தான் கொடுத்தாங்க, மாமனார் அண்ட் ஹஸ்பண்ட், மாமியார். ஸோ வெரி சப்போர்ட்டிவ் மை ஃபாதர் இன் லா இருக்கட்டும், மதர் இன் லா. மதர் இன் லா இஸ் வெரி வெரி கூல், ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்ன பண்ணாலும் நீ சந்தோஷமாக இருக்கணும், என்ன பிடிச்சிருக்கோ அப்படி இரு, தே டோன்ட் ஃபோர்ஸ் மீ ஆர் எதுவுமே பண்ண, சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான், ரொம்ப கூலாக இருப்பாங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ், இப்போ ஒரு எஜுகேஷன், நான் கல்யாணம் அப்புறமா 3 இயர்ஸ் இன்டு மேரேஜ் நான் உன் மாமனார் கிட்ட போய் கேட்டேன், இப்போ நான் எனக்கு ரொம்ப படிக்கணும்னு ஆசையாக இருக்கு, நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜிங் டிசைன் படிக்கலாமான்னு கேட்டேன். அப்போ வந்து என் மாமனார் சொன்னாங்க, சந்தோஷமாக தாராளமாக நீங்கள் என்ன வேணால் படிக்கலாம், பட் யூ ஹவ் டு லேர்ன் மல்டி டாஸ்கிங், நீ ஃபேமிலி பார்த்துக்கிட்டு அப்புறமா படிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னதை நீ என்ன வேணால் பண்ணு, மேரேஜ் ஷுட் ஆல்வேஸ் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட் இன் உமன்ஸ் லைஃப் அண்ட் நாட் அது ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என் மாமனார் இருக்கட்டும், மாமியார் இருக்கட்டும், டு பி இன் டு தட் சப்போர்ட்டிவ் கேரிங் ஃபேமிலி, ஐ எம் வெரி வெரி ப்ரிவிலேஜ் அண்ட் வெரி ஹாப்பி.
6: உண்மையிலே மேம், உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றத வந்து சொன்னீங்க மேம். தொடர்ச்சியாக உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க மேம்?
7: இப்போ பிளான் வந்து ஐரா சில்க்ஸ் ஆனது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அண்ட் ஓப்பன் பண்ணலாம் சேலமில், ஒரு ஸ்டூடியோ மாதிரி, ஐரா சில்க் ஸ்டூடியோ. ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணதே எக்ஸ்க்ளூசிவ் பிரைடல்ஸ்க்காக தான் பண்ணது, நான் ரொம்ப பிரைடல் கலெக்ஷன் தான் இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக எங்கள் ஸ்டூடியோவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சேலமில் வெப்சைட் பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் டு பிகம் மோர்

0: அங்கே ஆன்லைன் ஆன்லைன் ப்ரெசன்ஸ், அதுக்கப்புறமா ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஸ்ட்ராங்காக பண்ணணும். வெப்சைட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், ஏப்ரலில் தான் வெப்சைட் லான்ச் பண்ணேன்.
1: கண்டிப்பாங்க மேம், ஒரு உமன் என்டர்பிரனராக நீங்கள் எப்படி உங்களுடைய பிஸ்னஸ் வந்து கொண்டு போகிறீங்க, அடுத்த இலக்கு என்ன, உங்களுடைய ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை இன்றைக்கி வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், இன்றைக்கி இணைஞ்சி உங்களுடைய ஜேர்னி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க மேம். இப்போ பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, மீண்டும் இன்னும் ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேச வந்துட்டேன். நான் உங்க சத்யா. மணியோ ஒன்னாச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யானா வந்தாச்சு உங்க கூட பேசுறதுக்காக. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான கருத்தை பத்தி தாங்க பேச போறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அடிப்படை தேவைகளை தவிர உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இந்த மூணு விஷயமே வந்து அடிப்படை தேவை. ஆனா இந்த அடிப்படை தேவைகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா பணம். அந்த பணம் இல்லைன்னா எதுவுமே நம்மளால முடியாதுங்க.

ஏன் இப்போ ஏன்னா வந்து குடிக்கிற தண்ணி கூட பணத்துக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இப்போ காலகட்டங்கள் போயிட்டு இருக்குது, காலநிலைகளும் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமான மையப்புள்ளியாக பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஒரு வீட்டை சமாளிக்கிறோம்னு வைங்களேன், இப்போ நம்ம ஒரு வீட்டில் வந்துட்டு நம்ம ஒரு குடும்ப தலைவராக இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாட்டு செலவு, கடன், அதுக்கப்புறமா ஃபியூச்சர் சேவிங்ஸு, அப்புறமா ஹாஸ்பிட்டல் ஏதாவது செலவுகள், அது மாதிரியான செலவுகள் நிறைய போக நமக்கு மிஞ்சி மிஞ்சி போன ஒரு 1000 ரூபாய் மிச்சப்படுத்துறதே வந்துட்டு பெரும்பாடாக ஆயிரும். நிறைய பேர்த்தோடைய வீட்டில் இதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அதுவும் நிறைய பேர்த்தோடைய வீட்டில் அன்றாட தேவைகளுக்கே வந்துட்டு நம்ம வெளியில் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் வந்துட்டு போகும். சின்ன வீட்டிலேயே இந்த அளவுக்கு நிறைய சவால்களை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா ஒரு பெரிய நாட்டில் அதில் வரக்கூடிய வரவு செலவு கணக்குகளை, அதோடைய முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த வழிகளை அதை வந்து கொஞ்சம் பிளானிங் கூட கொண்டு போகணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிளானிங் கரெக்டாக இருக்கணும், அதுக்கான முன்னேற்பாடுகள் கரெக்டாக இருக்கணும். அப்படி இந்திய நாடு அதாவது நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அந்நிய முதலீடா இல்லை உள்நாட்டு முதலீடா? அந்நிய முதலீடு அப்படிங்கிறது வெளிநாடுகள்லேருந்து நம்ம நாட்டில் வந்து முதலீடு செஞ்சு இங்கே வந்துட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இங்கே வந்து அந்த கம்பெனியை நிறுவி இங்கே வந்துட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை எடுக்கிறது. உள்நாட்டு முதலீடு அப்படிங்கிறது நம்மளுடைய உள்நாட்டுக்குள்ளாரே, நம்மளுடைய இந்திய நாட்டுக்குள்ளார நாமளே வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு நாம் பிஸ்னஸ் எடுத்து அதை அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. அந்நிய நாடுகள்லேருந்து வரது இறக்குமதி, நம்ம நாட்டிலேருந்து போகிறது ஏற்றுமதி. இது ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்கும்? இதுதான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா? இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்தது உங்களுக்காக ஏஆர்ஆனந்த் அண்ட் இன்ஜியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
2: உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தோம், ஏன்டா

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவி. நன்றி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சிக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால பூண்டு மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நான் குரல்.

0: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்னைக்கான தலைப்பாக நம்ம வந்து என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அந்த இந்திய பொருளாதாரத்தை நாம மீட்டெடுக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து அதிகமாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை, ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை அப்படிங்கிறது என்ன இருக்குது. அதாவது அந்நிய முதலீட்டை வந்துட்டு அதிகரிக்கணுமா இல்லை உள்நாட்டு உற்பத்தி வந்துட்டு அதிகரிக்குமா அப்படிங்கிறத வந்துட்டு இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க.
0: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
1: அதாவது இந்திய நாட்டினுடைய இதுல வந்து அந்நிய முதலீடா அல்லது உள்நாட்டு முதலீடான்னு
0: கேக்குறீங்க.
1: உள்நாட்டு முதலீடு தான் வந்து வந்து நம்ம நாட்டை வளர்க்கும். எப்படிங்க அப்படின்னா, உள்நாட்டுல நாம நம்ம பொருளை வச்சு நம்ம தொழிலாளர்களை வச்சு இத வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நம்ம அந்நிய நாடுகளுக்கு அனுப்பும் போது நம்மளுடைய முதலீடுகள் அங்க போகும்போது நிறைய ஏராளமான வருமானம் நம்மளுக்கு வருங்க. அந்நிய நாட்டுக்காரர்களை கொண்டாந்து இங்க விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பாதி போயிருங்க, அவங்களுக்கு பாதி போயிரு. அதனால நம்ம வந்து இந்த உள்நாட்டிலேயே எதை செய்கிறதாண்டால் உள்நாட்டிலேயே முதலீடு போட்டு கேட்டோம் அப்படின்னா நம்ம நாடு இன்னும் நல்லா சூப்பரா வளரும்.
0: சூப்பர், ரொம்ப சூப்பராகவே உங்களோட கருத்துல பிறந்தீங்கன்னா ரொம்ப
1: நன்றிண்ணா. நன்றி.
0: திருப்பூர் கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்தில் பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக நம்ம வந்துட்டு உள்நாட்டிலேயே முதலீடுகளை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நாட்டுடைய முதலீடு அந்த லாபம் அப்புறமா பொருளாதாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது கண்டிப்பாக உள்நாட்டு முதலீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி மாதிரி தான் அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பகிர்ந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஜாரு முரளியின் பிஎஸ்பியோடைய காம்போவில் எம்ஐஎம்ஆ சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பை நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா இல்ல உள்நாட்டு முதலீடா? இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம். சோனா பண்பரங்கின் சத்யாவர்களுக்கும் நமது அன்பு நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மூல ராதவங்க. நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேங்க.
1: சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்கள்.
2: இந்திய பொருளாதார வளர்ச்சி காரணம் தானே காரணம் உள்நாட்டு முதலீடா அந்நிய முதலீடுங்க. உள்நாட்டு முதலீடு வந்து இந்திய பொருளாதார காரணங்கிறத மறுக்க இயலாதுங்க. என்னங்க?
1: ஓகேண்ணா.
2: அதே சமயம் அந்நிய முதலீடு வருதுன்னா இப்படி நான் இந்த கோணத்துல பாக்குறேன். இங்க இருந்து நிறைய படிச்சவங்க எல்லாம் இங்க படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு அமெரிக்கா லண்டன் இப்படி வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஐடி கம்பெனி அதுங்க எல்லாம் போயிடுறாங்கல்ல. அதுல அவங்க படிக்க போய் என்னதான் இருந்தாலும் வெளிநாடு போய் அங்க நிரந்தர விசா கிடைக்க கொடுக்கறது அதிகமா இருக்காது இல்ல. ஒரு தற்காலிக விசாவத்தான் பெரும்பாலும் வேலைக்கு போயிட போறவங்க வேணும். சில பேர் வாங்கி எப்படி போனாலும் இந்தியா இருந்து உனக்கு ஒரு வரி கட்ட வேண்டி வரும்ல.
1: கரெக்டாண்ணா, கரெக்டாண்ணா.
2: அந்நிய முதலீடு அது அது மூலமா வருதுங்களா? வருது. அப்படி அந்நிய முதலீடு வந்திருந்தாலும் இங்க நாட்டுல முதலீடு வந்தா நம்ம இந்திய நாட்டுக்கு பிரயோசனமா வருமானம் தரக்கூடிய முதலீடுன்னா நல்லதுங்க. என்னங்க?
1: கரெக்டாண்ணா, கரெக்டாண்ணா, கரெக்டாண்ணா.
2: இங்க வந்து உள்நாட்டு முதலீடு பிரச்சனை அது நம்ம இந்திய உள்நாட்டு வளர்ச்சிக்கு முக்கியமா எல்லாம் வச்சுமே மாநிலங்கள் இருக்கு இந்தியாவில் அதுக்கு உதவும். அணிவுகள் கொண்ட அவங்க இவங்க ஒரு குறிப்பிட்ட வருமானம் இந்திய நாட்டுக்கு வர்ற மாதிரி இங்கே வந்தேன்னா அந்த முதலீடும் நம்ம நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் இல்லையா? அதனால
1: என்ன
2: அந்நிய முதலீட்டுடன் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு உள்ள இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கான உள்நாட்டு முதலீடு போல இரண்டு முதலீடுகளுமே
1: திருப்பூர் ஆதவன் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு. அது கண்டிப்பா வந்துட்டு உள்ள

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ஆன மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
4: என்னடா செக்லாம் ஃபில் பண்ணிட்டு இருக்க?
5: ஒன்னுல சுரேஷ், ஃப்ரெண்டு மேரேஜ்க்கு கிஃப்ட் அனுப்பணும், அதான் அமௌண்ட் ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்.
4: அதெல்லாம் இருக்கட்டும், கையெழுத்து போடாம இருக்க.
5: அது யாரு சென்ட்?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன், நான் உங்க சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய இன்னைக்கான தலைப்பு என்ன இருக்குது அப்படின்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா. இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அந்நிய முதலீடா உள்நாட்டு முதலீடா அப்படிங்கிறதா இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: அவர்களுடைய உழைப்ப மக்களும்

0: அதிகரிக்கணும். அவங்க செய்யக்கூடிய தொழில மக்கள் வந்து ஆதரிக்கணும். அது மட்டும் இல்லாம உள்நாட்டு வணிகம் அப்படிங்கறது சிறந்து விளங்கும் பொழுது நம்ம நாட்டிற்குன்னு சில பேட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம சிறப்பாக வச்சிருக்கும் போது அகில் நடப்பிலே வருவாங்க.
1: சந்திரசேகரனாவுடைய அழைப்பு வந்துட்டு துண்டிக்கப்பட்டுருச்சு சில காலங்களால். இப்போ வந்துட்டு இப்போ அவர் சொன்ன கருத்துக்களை வச்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது உள்நாட்டு முதலீடு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில விஷயங்களில் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். ஒன்றும் இல்லை வெளிநாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது ஏற்றுமதி, உள்நாட்டு முதலீடுகள் அப்படிங்கிறது இறக்குமதி, அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதனால் நம்ம ஊரில் வந்து அவங்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்க வந்துட்டு அவங்க ஊரில் நம்மளுக்கு வந்துட்டு இறக்குமதி பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு விஷயமே. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்நிய முதலீடு சிறந்ததாக இருக்குமா இல்லை உள்நாட்டு முதலீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஒன்று இருக்குமா, இது ரெண்டில் எது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கட்டும் அப்படிங்கிறது வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. ஸோ இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போது அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாடத்தை வந்துட்டுருக்குது, கேட்டேன் சே பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இன்னைக்கான தலைப்பா நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அந்நிய முதலீடு முக்கியமா இல்ல உள்நாட்டு முதலீடு முக்கியமா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல வந்தாச்சு, அவர் கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சத்யா. சேலம் இரும்பாலிலிருந்து இணைப்பு நிறுவனர் எழிலரசி. இணையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா? நம்ம அன்பு சொந்தங்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா?
4: எல்லாம் சூப்பரா இருக்காங்கக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: நலமா இருக்க சத்யா. இன்றைய தலைப்பு ரொம்ப மிகவும் முக்கியமான தலைப்பு, பொருளாதார சம்பந்தப்பட்டது. பாத்தீங்கன்னா உள்நாட்டு முதலீடும் வெளிநாட்டு முதலீடும் ஏற்றுமதியும் முக்கியம், இறக்குமதியும் முக்கியம். இரண்டுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இரண்டு கண்கள் இரண்டு கைகள் நமக்கு இருக்கிறது போல இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அது வந்து ஈவனான முறையில புரிதல் நடத்துறது, ஈவனான முறையில வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் தரமான பொருளையும் தரமான விலை நிர்ணயமும் எல்லாமே தரமானதா கொண்டு போய் சேர்க்கும் போது கண்டிப்பா வந்து இந்திய நாட்டுக்கா இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்து வர பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம மலிவா விலை மலிவு கரெக்டா இருக்கணும். எல்லாமே சரியான முறையில இருந்தா சரியான முறையில வளர்ச்சிக்கு வழிவகுக்கும்ன்றது என்னோட கருத்து. சரியா, வாய்ப்பதற்கு மிக்க நன்றி, வணக்கம்.
4: நன்றிங்கா. எழிலரசி அக்கா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது கண்டிப்பாக ஒரு இரு கண்கள் மாதிரி தான் வந்துட்டு நம்ம நாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது இந்த இரண்டுமே பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஏற்றுமதியும் முக்கியம் இறக்குமதியும் முக்கியம் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக என்னுடைய கருத்துக்களுமே வந்து அதே தாங்க. ஏன்னா நம்மளுடைய இந்திய நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியம் அப்படின்னா அந்நிய முதலீடும் இருக்கணும், உள்நாட்டு முதலீடும் இருக்கணும். ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாகவுமே இருக்குது. ஸோ இந்த ஒரு கருத்தோடு நான் இங்கேருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னொரு புது தலைப்பில் உங்களுக்கு மீட் பண்ண வராங்க. அது வரைக்கும் உங்களிடம் விடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டடா பண்ணீர்களே, இந்த நிகழ்ச்சியை மீட் பண்ணலாம்.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியத்தை பத்தி கரெக்டா 2 மணிக்கு நாகராஜ் நான் பேச வந்துடுவேன் என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி முதல் விஷயமா என்ன ஒரு விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு திருக்குறள். என்ன குறள்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய 3 அப்படின்ற ஒரு குறள். அதாவது வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, உடம்புன்ற இந்த மிஷின் கரெக்டாக ரன் ஆகணும் அப்படின்னா, நம்ம உள்ளே போடுற அந்த எரிபொருள் அளவாக இருக்கணும் அப்படின்றதான். சித்த மருத்துவத்திலையோ இல்லை ஆயுர்வேதத்திலையோ சொல்லப்படுற இந்த 3 விஷயங்கள். 1, வாதம். வாதம்னா நரம்பு மண்டலம் இயக்கத்தை நிர்வகிக்கிறது, நரம்பு மண்டலம் அதுக்கப்புறம் இயக்கத்தை நிர்வகிக்கிறது. அதுக்கப்புறம் பித்தம், செரிமானம், உடல் சூடு, வளர்ச்சிதை மாற்றம் இதெல்லாம். கபம் அப்படின்னா உடலோட கட்டமைப்பு, திசுகள், அதுக்கப்புறம் நீர்த்தன்மை இதெல்லாம். ஸோ இந்த 3, வாதம், பித்தம், கபம், இந்த 3 உடலில் சமநிலையில் இருக்கணும். இல்லை ஏதாவது ஒன்று அதிகமாகுது இல்லை கம்மியாகுது அப்படின்னாலும் உடம்பில் கோளாறு ஸ்டார்ட் ஆகிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டி வந்து அடிக்கடி

சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பொருந்தும். ஸோ இந்த மாதிரி தான் வாதம், பித்தம், கபம், இது அதிகமானாலோ கம்மியானாலோ நம்ம உடலில் பிரச்சனை வந்துடும். இப்போ வயிறு நிறைய நிறைய நம்ம சாப்பிட்றோம், ஸோ இதனால் அஜீரணம், சர்க்கரை நோய், உடல் பருமன், இத்தனை நோய்களும் வருது. அதே மாதிரி சாப்பிடாமலே இருக்கிறது, ஊட்டச்சத்து குறைபாடுனால நிறைய பிரச்சனைகள் வந்து வருது, பலவீனம், நோய் எதிர்ப்பு சக்தி குறையிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ இந்த ஒரு குரல் படி நாம் மிடில் பாத்தில் இருக்கணும், எல்லாத்தையுமே சரியாக வந்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணலாம், நம்மளோட உணவு முறை தான், பசிச்சா மட்டும் சாப்பிடணும், அதுவும் 75% மட்டும்தான் சாப்பிடணும். அது நல்லா பசி நல்லா எடுத்ததுக்கப்புறம் ஒரு 75%, 100% சாப்பிடாமல் 75% சாப்பிடணும். அடுத்ததாக பாரம்பரிய உணவுகளில் இருக்கக்கூடிய அந்த அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு, இது எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி, நம்ம நாக்குக்கு கிடைக்கிற மாதிரி சாப்பிடணும். இன்னொன்று, ஐஸ் வாட்டர், ஃப்ரிட்ஜ் வாட்டர் இந்த மாதிரிலாம் குடிக்கிறத தவிர்த்துட்டு வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கணும். இது செரிமானத்தை மேம்படுத்தும். வாழ்க்கை முறை மாற்றங்கள், தினசரி, அதாவது தினசரி அப்படின்ற மீன்ஸ் அந்த வாரத்தில் ஒரு முறை நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தினசரி உடற்பயிற்சி, யோகா, சரியான தூக்கம். ஸோ இது இருந்தாலே மற்ற பிரச்சனைகள், இந்த வாதம், பித்தம், கபம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: சோனா எஃப்எம் 107.8 இல் நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்கள்ல சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தாரு, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு

0: அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தால டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்துல சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இன்னைக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்னால நிறைய உடல்நல பாதிப்புகள் வந்து உருவாகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐயா. இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படின்னா என்னங்க ஐயா?
1: நீங்க அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, கூட்டு குடும்பமா இருந்தது எல்லாருக்குமே, சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடும்போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது. சாப்பிடும்போது உங்களுடைய கவனம் சாப்பாட்டில் இருந்தது மட்டும்தான் உங்கள் உமிழ்நீர் சுரக்கும். சலவரி கிளாண்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த உமிழ்நீர் சுரந்து உமிழ்நீர் வழியாக நீங்கள் அந்த உணவை பெற்று மென்று சாப்பிட்டு உணவு பாதைக்கு அனுப்பி இறப்பை சென்று சேர்ந்து ஒன்றரை மணி நேரம் கழிச்சுதான் அது சிறுகுடலுக்கு போகணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஏன் செரிமான தடை இங்கே வருதுன்னா, அன்னைக்கு குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டும்போது நிலாவை காண்பிச்சு ஊட்டினாங்க. இன்னைக்கு செல்ஃபோன் காமிக்கலாம் குழந்தைங்களை சாப்பிடலை. டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, செல்ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றது, ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றோம்னே தெரியாமல் பேசிக்கிட்டே சாப்பிடும்போது இந்த சலவாய் சுரப்பது இல்லை. என்னைக்கு உங்கள் கவனம் வேறு பக்கம் போயிடுச்சோ, உங்களுக்கு உணவு மேலே கவனம் இல்லையோ, அப்போ செலவாயே உங்களுக்கு கிடைக்கல. அப்போ செரிமான நீர் உங்களுக்கு சுரக்காத பொழுது எங்கேருந்து செரிமானம் ஆகும்? முதல் நீரே அங்கே கட்டு, அதுக்கப்புறமா செரிமான நீர் எங்கேருந்து வரணும்? உங்களுக்கு கல்லீரல் பித்தப்பை மூலியமாக வரணும், கணையத்தின் மூலியமாக வரணும், சிறுகுடல் மூலியமாக வரணும். இத்தனை செரிமான நொதிகள் இருக்குது, அந்த நொதிகளுக்கெல்லாம் நம்ம தூண்டுதல் கொடுக்கணும் அப்படின்னா என்னுடைய கவனம், ஆஹா இது முருங்கைக்காய் சாம்பார்ரா அப்படின்னு சொல்லி அந்த அந்த சாம்பாரை நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடும் பொழுது மட்டும்தான் முறையான செரிமானம் நடக்கும். அப்போது பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, கவன சிதறல் ஏற்பட்டுரும். உணவுக்கு இடையிடையே நீர் பருகுதல் கூடாது. இன்றைக்கி கலாச்சாரம் என்ன, ஒரு குளிர்பானம் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றோமே, அது தண்ணி குடித்தாலே இங்கே தப்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கெமிக்கல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை வச்சு குளிக்கும் பொழுது இந்த முரண்பாடு செயலாக தானே ஏற்படுது. ஆகவே நல்ல செரிமானம் ஏற்படணும்னு சொன்னால் நம்முடைய கவனம் உணவின் மீது நிச்சயமாக இருக்கணும். உணவு முடித்த பிறகு வெந்நீர் பருகணும், அப்போ செரிமானம் நல்லபடியாக கிடைக்கும். நான் செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவேன்னா அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடுவேனாலும் கஷ்டம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படின்னா, மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் வந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படி இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மன ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அது பாதிக்கப்பட்டுருச்சு. டிப்ரெஷன்லாம் இருக்குது, ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா, முதல் விஷயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல மனநல ஆலோசகரை நம்ம போய்ட்டு அணுகி அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது வந்து சரியாயிரும் விட்டுட்டு போயிட்டே இருந்தால், இன்றைக்கி சூழல் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த டிப்ரெஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு கொண்டு போகுது அப்படின்றது எல்லா நியூஸ்லலாம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அதனால் ஏதாவது மனதில் வந்து ஒரு விஷயம் வருது, நெகட்டிவ் தாட்லாம் வருது, இல்லை சூசைட் தாட்டே கூட வருதுன்னா, உடனடியாக பண்ண வேண்டியது ஒரு நல்ல மனநல ஆலோசகரை அணுகி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான். ஸோ அவங்களுக்கு வந்து தெரியும் ஒருத்தங்களை வந்து எப்படி வந்து கைட் பண்ணலாம், எப்படி வந்து அவங்க டேப்லெட்ஸ்லாம் கொடுக்க கொடுக்க படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும். ஸோ ஒரு ப்யூராக அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடலாம், நல்ல மென்டல் ஹெல்த்தோடு நல்லா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்து வாழ முடியும். ஸோ அதற்கு பண்ண வேண்டியது மனநல ஆலோசகரோடைய ஆலோசனை. இதை தாண்டி இந்த மாதிரி டிப்ரெஷன்லாம் வந்து வரக்கூடாது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த டெக்னாலஜினாலேயும் நம்மளுடைய உறவுகள்னாலேயும் இன்னும் மற்ற காரணங்கள்னாலேயும் நிறைய காரணங்கள்னால அந்த அழுத்தம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அது வரக்கூடாது அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக பண்ணணும். ஒன்று ஜிம்மாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஜிம்முக்கு போகிறவங்க கூட பார்த்திங்கன்னா அந்த ஜிம்முக்கெலாம் வந்து போகும்போது அந்த டிப்ரெஷன்லாம் மறந்துடுவாங்க. அந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் வந்து நல்லா தூங்குவாங்க, நல்லா தூக்கம் கிடைக்கும், நல்ல உடற்பயிற்சி இருக்கும்போது நல்லா தூக்கம் கிடைக்கும். நல்லா தூக்கம் இருக்கிறதுனால அந்த நாள் முழுக்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி யோகா பண்ணுறவங்களும் அந்த மாதிரி தான், அந்த யோகாவே வந்து மன அமைதியாக தான் பண்ணுறவங்க இருப்பாங்க. மெடிடேஷன் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரெகுலராக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த மாதிரி நீடித்த அந்த ஒரு டிப்ரெஷன்

எல்லாரெல்லாம் போகாமல் நம்ம வந்து இருக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பற்றி

0: நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் பனமருத்தப்பட்டியிலிருந்து மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம கூட வந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க, சுமதி அக்கா. அக்கா வணக்கம். அக்கா அக்கா அந்த காலத்தில் நிறைய உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அது வந்து ரொம்ப ஆரோக்கியமானதாக இருந்திருக்கும். அக்கா அந்த மாதிரி நீங்கள் இந்த ஒரு டைம்லேயும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பழைய உணவு முறைகள் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க, அதை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லுங்கக்கா.
1: ஆரியம், கம்பு, சோளம் மூணு ஒவ்வொரு கிலோ போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம். அதுவும் தோசை ஊத்திக்குவோம். இந்த மாதிரி நம்மளுக்கு உண்டானது செஞ்சுக்குவோம். கோதுமை உப்புமா இந்த மாதிரி எல்லாம். அதிகம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் சேர்த்திக்கணும் நிறையா. டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கணும். வெள்ளக்கருவு மட்டும்தான், வேவிச்ச முட்டை தான், வெள்ளக்கருவு மட்டும்தான் எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது அது. பெண்கள் ரொம்ப வேலைக்கு போறதுனால டெய்லி ஒரு டம்ளர் பால் குடிச்சாங்கன்னா இன்னும் நல்லது.
0: கண்டிப்பாங்கக்கா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்க்கா. அதாவது ஆரோக்கியமான உணவுகள், அதாவது இந்த பழைய காலத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், அந்த காலை டைம்ல பழைய சாதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. இரவுல அவங்க சமைச்ச சாதத்துல தண்ணீர் ஊற்றி அது வந்து மறுநாள் காலையில வந்து கொஞ்சமா தயிர் மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. இதுல வந்து இயற்கையான ப்ரோபயாட்டிக் வந்து இருக்குங்க. அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை வந்து உடல் சூட்டை வந்து தணிக்கும், நாள் முழுக்க புத்துணர்ச்சியாக வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சிறுதானிய உணவுகள் மில்லட்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டங்கள். எக்ஸாம்பிள் கம்பு, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி, சோளம் இந்த மாதிரி. இப்போ இதெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா சிறுதானியத்தை பயன்படுத்தி களி, அதுக்கப்புறம் கஞ்சி, தோசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சிறந்ததுங்க. உடல் எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் வந்து இது உதவும். கண்டிப்பாக இந்த ஒரு உணவு முறைகளை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அந்த காலத்தில் இருந்த உணவு முறைகளில் கேழ்வரகு கூழ், அது வந்து இன்றைக்கி வரைக்குமே வேகாலத்தில் நம்ம வந்து அதிகமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்துருக்குங்க. அதே மாதிரி உளுந்தங்களி அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு உளுந்து, பனைவெல்லம், நல்லெண்ணெய் சேர்த்து வந்து செய்வாங்க. அதே மாதிரி கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவு முறை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது ஒரு குறள் இருக்குங்க, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அதாவது இந்த குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உடம்புக்கு பிடிக்காத ஒத்துக்கொள்ளாத உணவுகளை தவிர்த்துட்டு அளவோடு சாப்பிட்டா எந்த நோயும் வராது, எந்த துன்பமும் வராது அப்படின்றது தான் இந்த குறளுக்கான அர்த்தம். அதாவது என்ன சொல்ல வராருன்னா, நம்ம நாக்கு ருசியாக இருக்குது, நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடாமல் சில உணவுகள், இப்போ என்னதான் வந்து நம்ம ஸ்பைஸியாக சாப்பிட்டாலும் அது உடலுக்கு நமக்கு தீங்கு தரும் அப்படின்னு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டும் நல்லா ஸ்பைஸியாக காரமாக சாப்பிடணும்னு நமக்கு தோணுனதுனால சாப்பிடுவோம். அதே மாதிரி பஞ்சி போண்டா இந்த மாதிரி ஆயில் ஃபுட்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கிறதுனால, நல்லா சூடாக காரமாக இருக்கிறதுனால, நம்ம நாக்குக்கு அது நல்லா டேஸ்ட் தரதுனால நம்ம உடலுக்கு என்ன திங்க வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிட்ருவோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க என்னென்னா, நம்ம உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகளை, அதாவது நம்ம உடலில் சில மாற்றங்களை செய்யாத உணவையும் நம்ம மனம் விரும்பியபடி இல்லாமல் நோய் வராத அளவில் தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த குறளுக்கான அர்த்தமும் கூட. இன்னும் நிறைய உணவுகளை அப்படி வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ குளிர்ச்சியான உடம்புக்காரங்க ரொம்ப உஷ்டமான பொருட்களை வந்து சாப்பிட்டா அந்த உடல் வந்து மாறுபாடும். அதே மாதிரி பித்த உடம்புல ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறவங்க எண்ணெயில் பொறிச்ச காரமான பதார்த்தங்களை வந்து சாப்பிட்டா அதுவும் வந்து உடலை வந்து மாறுபடும். என்ன ஒரு விஷயம்னா, நமக்கு ருசியாக இருக்கிறதெல்லாம் உடம்புக்கு பிடிக்கும் அப்படின்றது அர்த்தம் இல்லை. சில உணவுகள் உடம்போட வெப்பத்தை அதிகப்படுத்தும், சில நச்சுக்களை வந்து உருவாக்கும், சில அஜீரணத்தை வந்து உண்டு பண்ணும். எந்த உணவு சாப்பிட்டா நமக்கு ஒத்து வராது, எதை சாப்பிட்டா வயிறு கெடும் அப்படின்ற ஒரு நாலேஜ்லாம் நமக்கே வந்து இருக்கும். அப்படி இல்லாட்டியும் ஒரு ரெண்டு டைம் நம்ம தெரியாமல் சாப்பிட்டா கூட அடுத்த நாளே நமக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இது வந்து ஹெல்த்துக்கு ஒத்து வரலை, நம்ம உடலுக்கு வந்து ஒத்து வரலை, இது வந்து சாப்பிட்டா வயிறு கெட்டு போகுது. ஸோ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட நம்ம வந்து தொடர்ச்சியாக அதே ஒரு உணவு முறையை ஃபாலோ பண்ணுவோம் டேஸ்ட்டுக்காக. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து இந்த ஒரு திருக்குறள் நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நாளைக்கு பேசலாம். இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கிறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறியாங்க கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இது வாக்கறி, இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜெனரேஷன்ல டிஜிட்டல் வேர்ல்டுல நாம் எப்படி சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்ற விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்க எப்படி ஸ்மார்ட்டா மெயின்டைன் பண்றது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால கேளுங்க, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில திவாக்கரையும் கூட. இதனைத் தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில திவாகர் என்னோட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான சமையான ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஸ்மார்ட் போன் ட்ரிக் எந்த ஸ்மார்ட் போனுக்கானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு சமையான ட்ரிக் தான் அப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் நீங்கள் ஓப்போ மொபைல் வச்சுருக்கீங்க இல்லை

ரியல்மி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு ட்ரிக் உங்கள் ஃபோனில் ஒர்க் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ஃபோன்லேருந்து வரக்கூடிய சவுண்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆடியோ ஃபீல் கொடுக்கும், நல்ல ஒரு ஹை குவாலிட்டி ஆடியோ கொடுக்கும். அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த ஒரு ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓப்போ இல்லை ரியல்மி மொபைலில் இருக்கக்கூடிய அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ளே போனீங்கன்னா அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் செட்டிங்ஸில். அதில் நீங்கள் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. திரும்ப கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சவுண்ட் எஃபெக்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அதை தொட்டு உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே கரண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்னு இருக்கும். இதில் நீங்கள் எதாவது ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட பெருமை காட்டும். அங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்மார்ட், இமர்சிவ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோன்லேருந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெவ்வேறு மோடு செலக்ட் பண்ணுறப்ப அந்த சவுண்டு ஒவ்வொரு மாதிரி கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த மொபைலில் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே தெரியாது. இது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த சவுண்ட் குவாலிட்டியை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இன்னும் வேறு லெவலில் கேட்குற மாதிரி பண்ணி கொடுக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத பாடலுக்கு பிறகு கேட்கலாம்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பே சிவம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேற மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்று பாஸ்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: மச்சான் மச்சான், என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
3: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
2: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
3: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
2: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனாயப்பம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்கள் கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க. இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707108 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்புகிறப்ப இன்கேஸ் நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புறீங்க அப்படின்னா பேர் ஊர் பேர் பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்லை எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம்பெறும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் இப்போ திவாகர் என்னுடன் என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை வந்து ஒரு 10,000 இருக்கணும் இல்லை ஒரு 15,000 இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போல்ட் இவோ அப்படிங்கிறது அதோட பேர், BOLTTEVO அப்படிங்கிறது அந்த ஃபோனோட பேர். இந்த ஃபோனோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் முன்னாடி உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வருது. இதில் இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கேட்டுடலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன் சொன்ன மாதிரி ஒரு யூனிக்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கிற மாதிரி டிசைனே கிடையாது. ஒரு ப்ரீமியமான மொபைலில் என்ன டிசைன் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. பின்னாடி வந்து டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த டூயல் கேமராவுமே AI கேமராவாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய மெயின் கேமராவோட மெகா பிக்சல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான குவாலிட்டி கிளாரிட்டியில் ஃபோட்டோ எடுக்க முடியுது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. நல்ல ஒரு பவர் பேக்கப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக சார்ஜ் ஏறிடும். டெம்பரேச்சர்லாம் வந்து ரொம்ப சூடாகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி இந்த மொபைல்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் டு சர்ச் அந்த மாதிரியான AI ஃபீச்சர்ஸ்லாம் வருது. அது மட்டும் இல்லாமல் இதிலேயே டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 16 தான் வருது. இதெல்லாம் உங்களுக்கு 4 செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்கறதாகவும் அவங்க அஷ்யூர் பண்ணுறாங்க. இதில் 2 இருக்கு இந்த மொபைலில். 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜாகவும் இருக்குது. நீங்கள் 10,000 வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4 GB ரேம், 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு இருக்கிற மொபைல் தான் கரெக்டாக இருக்கும். 9,999 இருக்கும் அந்த மொபைலோட தற்போதைய விலை. நீங்கள் இந்த மொபைல் வாங்கினா ஒரு டைம் ரிவ்யூலாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். உங்களுக்காக சூப்பரான அருமையான பாட்டு நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டீங்கல்ல, அது கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அதாவது இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் வந்திருக்கு மக்களே. அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது இல்ல. அதனால நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குற விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. திவாகர் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் கேஜெட் இருக்கான்னு பாருங்க, இது இருந்துச்சுனா தேடி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் தாராளமாக சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787-70-107 அப்படிங்கிற நம்பருக்கு தான் நீங்கள் கருத்துக்கள் அனுப்பணும். அது கண்டிப்பாக நான் உங்களுக்காக பண்ண ட்ரை பண்ணுற மக்களே. இப்போ ஒரு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டும் கேட்டிருப்பீங்க, அந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அந்த பாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் வச்சுருக்க பேமெண்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிக். அந்த பேமெண்ட் ஆப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு தெரியாத ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து பேடிஎம் ஆப்பில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சமையான ட்ரிக். பொதுவாக எங்கேயாவது நம்ம வெளியே போகிறோம், கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம கையில் காசு எடுத்துகிட்டு போகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து யூபிஐ ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணி தான் பே பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து பின் நம்பர் போட முடியலன்னால, பின் நம்பர்லாம் அந்த டைமில் நல்லா போட்டுட்ருக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவான ஒரு வழி தான் அவங்க வந்து யூபிஐ லைட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க. அந்த யூபிஐ லைட்டை நம்ம யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி பே கொடுத்தா போதும், டக்குன்னு பே ஆகிடும். ஆனால் என்னால் வந்து யூபிஐ லைட்டு யூஸ் பண்ண முடியல, இதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேடிஎம்மில் வந்து யூபிஐ பின் நம்பர் நீங்கள் போடாமலே உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் மூலியமாக பே பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து என்னென்னா, ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு டைமும் யூபிஐ பின் நம்பர் போட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட கைரேகை மட்டும் இருந்தால் போதும், அதை வச்சு நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது, எங்கே போய் ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அதை தொட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுக்கப்புறம் கீழே யூபிஐ ஐடி, யூபிஐ நம்பர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அந்த செட்டப் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்னு இருக்கும், அதை

பே பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயத்தை செட் பண்ணிக்க முடியும். இது பேடிஎம் ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஒருவேளை பேடிஎம் யூஸ் பண்ணல, வேறு ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஆப்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அந்த ஆப்பில் இந்த மாதிரி ஃபீச்சர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அடுத்தடுத்து டெக் குரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. திவாகர் என்னுடன் உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ரொம்பவே அருமையான ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தது, பயனுள்ளதா இருக்கு இல்ல பயனுள்ளதா இல்ல, திவாகர் நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்களுங்க கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம சோனா எஃப்எம்ல. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களையும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். மக்களே, அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787 7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். கருத்துக்கள் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம். நீங்கள் மெசேஜாக அனுப்புறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் பேர் ஊர் பேர் பாடல் பெயர் மூணும் போட்டு அனுப்புங்க. அப்போ தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்த அண்ணா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த அக்கா எங்கேருந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என்னோட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் தான். பொதுவாகவே நம்ம வீட்டில் நிறைய குட்டீஸ்லாம் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க. இப்போ எல்லாம் அவங்க வெளியே போய் விளையாடுறதை விட மொபைல் ஃபோனுகளில் தான் அதிகமாக விளையாடுறாங்க. மொபைல் ஃபோனில் விளையாண்டா கூட பரவாயில்ல, அந்த மொபைல் ஃபோனை வாங்கி ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் என்னென்னமோ ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்த உங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஃபோனு சேஃபாக இருக்கும், அவங்களும் தேவையில்லாத எந்த ஒரு ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நான் சொல்கிறத ஃபுல்லாக கேளுங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே டாப் ரைட் கார்னரில் உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை தொட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அதை தொட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும், அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்கு

நெட்ஒர்க் ஃபேமிலி அபோட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபேமிலியை தொட்டுக்கோங்க. ஃபேமிலி தொட்டதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது நீங்கள் புதுசாக ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பின் நம்பர் போட சொல்லுவோம். பின் நம்பர் போட்டு அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரேட்டட் ஃபார் 3+, 7+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா எந்த ஏஜுக்கு மேலே அவங்க வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 3 ஏஜுக்கு மேலே 7 வயசுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி, 7 வயசுக்கு மேலே 12 வயசுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் எந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தொட்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் ஃபோனில் ஆப்பும் கேம்ஸும் சஜஸ்ட் பண்ணும், மற்ற எதுவுமே காட்டாது. 18+ ஆப்பு 18+ கேம்ஸ் எதுவுமே அதில் காட்டாது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு செட்டிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வயசை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சேவ் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், இன்னுமேட்டுக்கு வந்து அவங்க பார்க்குறப்பெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஆப் மட்டும்தான் காட்டும். இதை திரும்ப ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இதே இடத்துக்கே வந்து அங்கே பின் நம்பர் போட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பின் நம்பர் போடுறது கூட எதுக்காக அப்படின்னா உங்கள் குழந்தைங்க உங்களுக்கு தெரியாமல் எடுத்து ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் பின் நம்பர் போட்டு வைக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான செட்டிங், ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக்குரு நிகழ்ச்சி பற்றி நான் கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7-0-107-8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

ஆனாலும் இந்த நாட்கள்லாம் பயங்கரவாகவும் போயிட்டு இருக்குல்ல. அதுங்காட்டி வீக்கெண்ட்லாம் வந்துருச்சு பாருங்களேன், வெள்ளிக்கிழமை வந்துருச்சு, இன்னும் சனி ஞாயிறு ரெண்டு நாள் வீக்கெண்டே, செம்ம வைபா வந்துருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்கெண்ட்லாம் வந்துட்டாலே சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர ஹாப்பியாக வந்திருப்பீங்க. ஸோ வீக்கெண்ட் மாதிரியே உங்ககிட்டவும் சொல்கிறதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது வழக்கமாக இது வாலிப வயசு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் அந்த முதல் அனுபவங்கள் எல்லாமே வந்து வேற லெவல் ஃபீலிங்காக வந்திருக்கும். அதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு முதல் கிடைச்ச வேலை, ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போன அந்த நாள், ஃபஸ்ட்டு காலேஜ்குள்ளே அந்த போன நாட்கள், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கின அந்த ஒரு மெமரிஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறின அந்த ஒரு மூமெண்ட், எல்லாமே வந்து வேற லெவல் ஃபீலிங்காக வந்திருக்கும்ல. ஸோ இன்றைக்கி உங்ககிட்ட இதை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குங்க. ஸோ கேள்வியை இன்னொரு டைம் கேட்குறேன், என்ன அப்படின்னா, உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு, அந்த முதல் சம்பளத்தை வச்சு நீங்கள் வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களோட முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க ஃபஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து நீங்கள் என்ன பொருளை வாங்கினீங்க அப்படின்றத ஏங்கிட்ட சொல்லுங்கள். நானுமே கேட்கறதுக்கு பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து முதல்ல எவ்வளவு தெரியுமா சம்பளம் வாங்கினேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, 11,500 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். அந்த சம்பள காசை வச்சு, அதாவது ஃபஸ்ட்டு சேலரி வாங்கின உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற எங்கள் அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறமா நான் ஒரு ஃபோன் வாங்கினேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு சேலரி வச்சு நான் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்மோட 9787071078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றது கேட்க நான் இங்கே பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் கேட்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
0: நாள் செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்.
2: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
3: தி சென்னை பெஸ்டிசைட்,
2: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
3: தி சென்னை பெஸ்டிசைட், மூன் ரோடு அருகில் சேலம்.
2: தொடர்புக்கு 9994636030.
3: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
4: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
5: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அதை நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.

0: தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS Ceramics, டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி

0: கிடைக்கணும் அப்படின்றது அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமா நம்பினாரு. அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலேயே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல நீதியை நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும் யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, சேரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்ப வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுத்தி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து சேரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
3: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
4: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: பாரு
5: பிராம்ப்ட் வந்துருச்சு, வீட்டுக்கு போய் அந்த போட்டோ எடுத்து போட்டு.
6: A few moments later.
5: ஐயோ, என்னது இது, என்ன பொண்ணா மாத்தி கொடுத்துருக்கு? பிராம்ப்ட் ஏது தப்பா கொடுத்துட்டாளா, செக் பண்ணுவோம். ஐயோ, உமன் இருக்கே, இத பார்க்காம போய் போட்டுட்டனே. கடைசியில என்னையவே மீசதாடி வச்ச பொண்ணா மாத்திருச்சு.
4: சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
7: என்ன இது வாலிப வயசு?
8: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்கள் முத முத வாங்கின சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்தை வச்சு வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக அவரோட முதல் சம்பளம் அனுபவத்தை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு ஒரு நேயர். அவரோட முதல் சம்பளம் என்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சிடலாமா? ஹலோ, வணக்கம்.

0: தோணப்பன்பரை நிதி தொகுப்பாளர் குருவர்களுக்கும் நமது அன்பு நேர்களுக்கும்
1: மாலை வணக்கம்.
0: சூப்பரா இருக்கா,
1: எனக்கு பழைய காலம் ஞாபகம் மலர் நினைவு. ஆனா அதை அப்படியே நாங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
0: இந்த காலத்துல பார்க்கத்தான் அப்படி வேலை கிடைக்கிறதுல ரொம்ப சிரமம் தான். 1993 ஒரு இடையா இருப்பாரு, அவருக்கு உதவியாளரே நான் இருந்தேனுங்க. அதாவது ஆர்டர் போட்டு வேலையில தற்காலிக வேலை தான்.
1: என்னங்க
0: வாரத்துக்கு ஒரு நாள், அன்னைக்கு ஒரு நாள் அப்போ உள்ள நினைச்சு பாருங்க, வாரத்துல ஒரு நாள் 40 ரூபாய்ங்கிறது எவ்வளவு பெருசு. மாசம் 160 ரூபாய்னா அது பெருசு இல்லவா? ஒரு நாள் வேலை தான், மத்த நாள் வீட்டுல இருப்போங்க. என்னங்க
1: ஆமா,
0: இந்த 40 ரூபாய்ல நீங்க சொன்ன மாதிரி நான் ஆசைப்பட்டு எழுதி வாங்க, ஆசைப்பட்டு அதை கொண்டாங்க. தாயாரிட்டுதான்
1: என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க?
0: ஒரு துண்டு, துண்டு தோல்ல போட்டு சின்ன துண்டு.
1: ஓகே ஓகே ஓகேண்ணா.
0: ஒரு 4 அதுல அம்மா வாங்கி
1: கொடுத்தாங்க.
0: முளையெல்லாம் இட போடுறதுங்க,
1: அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டீங்களா?
0: அதுக்கப்புறம் மாறி நிறைய வேலை மாற வேண்டியதான்.
1: வாரத்துக்கே 40 ரூபாய் சம்பளம். நன்றிண்ணா. திருப்பூர்லேருந்து நம்ம ஆதவண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட அந்த முதல் வேலை முதல் சம்பளம் பற்றி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. ஸோ இப்போது நம்ம லைஃப்பில் எவ்வளோ பெரிய வேலைக்கு போனாலும் நம்மளோட முதல் வேலையை அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க முடியாது. ஸோ நீங்களும் சொல்லுங்கள், உங்களோட முதல் வேலை என்னவாக இருந்தது, முதல் சம்பளம் எவ்வளோவா இருந்தது, அதை வச்சு நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவை செனிகள் சில கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம்மோட 9787071078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

சேலம் மக்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன், கவனமா கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சரி, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத அந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இன்னைக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு வாங்கினீங்க, அந்த சம்பளத்தை வச்சு நீங்க வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க, உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவா இருக்கும், அது மட்டும் இல்லாம நீங்க அந்த முதல் சம்பளத்தை வச்சு வாங்கின பொருள் என்ன, ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள் என்ன அப்படின்றத கேட்க நான் இங்க பயங்கர ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது நான் முன்னாடி உங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன், சேலம் மக்களே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு. ஸோ கவனமா கேட்டுக்கோங்க, சேலத்துல இப்போ யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஃபேக்கான ரூபாய் நோட்டுகள்லாம் இருக்குல்ல, அது இப்போ புழக்கத்துல இருக்கா. அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த சேலம் அந்த மகாத்மா காந்தியோட போட்டோ இருக்குல்ல அந்த ரூபாய் நோட்டில், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப்

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாது இல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப

0: Bias.
1: என்ன இது பாலிப்ப பயஸ்?
2: நம்ம லைஃப்பில் முன்னாடி சொன்ன மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து டக்குன்னு மறந்துடுவோம், ஆனால் நம்மளோட முதல் சம்பளத்தை அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்க மாட்டோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப பேச நிகழ்ச்சியில் உங்ககிட்ட இதுதான் கேள்வியாக இருக்குது. என்ன கேள்வி அப்படின்னா, உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப பேச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட மாசிநாயக்கம்பட்டியிலேருந்து சதீசன்னா இணைஞ்சிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரோட முதல் சம்பளம் என்ன, அந்த சம்பளத்தை வச்சு அவர் ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் என்ன அப்படின்றத நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: மகிழ்ச்சியான மாலை வணக்கம் குரு.
2: மகிழ்ச்சியான மாலை வணக்கம் சதீசனா, எப்படி இருக்கீங்க?
3: நான் நைஸா போயிட்டு இருக்கேன், நீங்க எப்படி போயிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு
2: சூப்பரா போயிட்டு இருக்கீங்களா?
3: முதல்ல நான் வாங்குன சம்பளம் பாத்தீங்கன்னா 700
2: ரூபாய் மாசத்துக்கு. 700 ரூபாய்
3: அவ்வளவுதான் எஸ்டிடி பூத்துல? அப்ப பாத்தீங்கன்னா எஸ்டிடி பூத்து ஃபேமஸ். நான் சொல்றது பாத்தீங்கன்னா 2005-2006 கலகட்டம், கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் பேக்.
2: ஓகே, 20 வருஷத்துக்கு முன்னாடி 700 ரூபாய் தான் வாங்குனீங்களா நான் சம்பளம்?
3: நானும் சம்பளம் வாங்கிட்டு ஒரு 5 பரோட்டா சாப்பிட்டா 10 ரூபாய் தான் ஆகும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு டீ வந்து 15 ரூபாய்க்கு வந்துருச்சு. இல்ல அது வந்து ரொட்டேஷன் ஆகுதுல, 20 இயர்ஸ் பேக். இப்ப பாத்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு டீ விக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு டீ வந்து ஒரு 50 ரூபாய் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.
2: அன்னைக்கு
3: பாத்தீங்கன்னா ஒரு டீ வந்து 2 ரூபாய், ஒரு வடை பாத்தீங்கன்னா 1 ரூபாய். இல்ல எல்லாம் காலங்கள் மாறுதே இல்ல?
2: ஆமா ஆமா,
3: காலங்கள் மாறுது, காட்சிகள் மாறுது இல்லையா. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு நான் வெறும் 10 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கேன்.
2: வெறும் அளவு சாப்பாடு வேணா?
3: இல்ல ஃபுல் மீல்ஸ்.
2: ஃபுல் மீல்ஸே 10 ரூபாய் ரொம்ப பெரிய விஷயம் தான் கண்டிப்பா.
3: அப்பலாம் பாத்தீங்கன்னா நான் வந்து வண்டிக்கு வந்து சேல்ஸ்மேனா போயிட்டு இருந்தேன். ஈரோடு மாவட்டம் பெருந்துறைனு சொல்லி ஒரு ஏரியாக்கு போவோம், வெறும் 10 ரூபாய் தான் சாப்பாடு.
2: ஓகே ஓகே.
3: அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் மீல்ஸ் தான், சாப்பாடு சாம்பாரு இது வத்த குழம்பு மோர் அப்பளம் ஒரு கூட்டு பொருள் தருவாங்க வெறும் 10 ரூபாய். அதே சாப்பிட முடியாது, இன்னைக்கு 10 ரூபாய் கொண்டு போனா ஒண்ணுமே வாங்க முடியாது. வாங்கலாம், ஒரு பிஸ்கெட் வாங்கலாம், ஒரு பிஸ்கெட் போயிட்டு வாங்கலாம் ஒரு 10 ரூபாய்க்கு.
2: ஆமா ஆமா.
3: இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் மீல்ஸ் பாத்தீங்கன்னா 120-150 வந்துருச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வந்து மினிமம் 300 ரூபாய்க்கு வந்துடும்.
2: ஆமாண்ணா
3: வந்துடும், அது மாற்றம்
2: கிடையாது. மாசிநாயக்கம்பட்டியிலிருந்து நம்ம சதீசனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட முதல் மாதம் சம்பளம் வந்து எவ்வளோ, முதல் முதல் வாங்கின சம்பளம் எவ்வளோ அப்படின்றத நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. வெறும் 700 ரூபாய்க்கு தான் அவர் வந்து சம்பளம் வாங்கியிருக்கிறாரு ஃபஸ்ட்டு. ஸோ அதை வச்சு நல்லா சாப்பிட்ருக்கிறாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களோட முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ வாங்கினீங்க, அதை வச்சு நீங்கள் வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

இப்போ லாஸ்டா ரெண்டு நேயர்கள் வந்து நம்ம கூட பேசியிருந்தாங்க. அவங்க கிட்ட பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சது. என்ன அப்படின்னா, அவங்களாம் வந்து அவ்வளோ கம்மியான சம்பளம் தான் வந்து வாங்கியிருந்தாங்களா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் வந்து பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்குங்க. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிபவர்ஸ் நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770 அப்படின்னு

இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட முதல் மாதம் சம்பளம் எவ்வளோவா இருந்தது அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது இப்போது இருந்தால் ஒரு 3 மாதம் இல்லைன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சம வைரலாக போயிட்டு இருந்தது. எங்கெங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர் அப்புறம் இந்தியாவில் ஒரு சில மெயினான நகரங்களில் ஒரு வேலை அப்படின்றது பயங்கரமாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி வீட்டு வேலை செய்கிற பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க மொபைலில் கேம்லாம் ஆன் பண்ணிவிட்டு அந்த தலையில் வந்து அந்த ரெக்கார்டர் வச்சு மொபைலில் வந்து அவங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்களோ அதை அப்படியே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. எதுக்காக அதை அனுப்புவாங்க அப்படின்னா, ரோபோட்டுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு, வீட்டு வேலை செய்கிறதுக்கு ரோபோட்டை ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. இப்போது என்ன இருக்குது, அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. ஏஐ நீ இங்கேயே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்தது. என்ன அப்படின்னா, இப்போது சலூன் கடைகள்லாம் இருக்குல்ல, சலூன் கடைகளில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, உடம்பு ஃபுல்லாக கேமராவை மாட்டிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அவர் அப்படியே சென்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னங்க இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ ரோபோஸுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க போல், எப்படி முடியெல்லாம் வெட்டணும், எப்படி ஷேவிங்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெயினிங்கும் ரோபோட்டுக்கு வந்து கொடுக்கப்பட போகுது. ஏஐ டெக்னாலஜி பயங்கர பூமில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நிஜமாலுமே கேட்க பயங்கர ஆச்சரியமாக தாங்க வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களோட முதல் மாத சம்பளம் எவ்வளோவா இருந்தது, அந்த முதல் சம்பளத்தை வச்சு நீங்கள் என்ன வாங்கினீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபஸ்ட்டு வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்துல நீங்க வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட முதல் சம்பளம் எவ்வளவு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறேன்னா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப இருக்கேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் தான். அண்ணா, நீங்க வாங்கின அந்த முதல் சம்பளம் எவ்வளவுனா
1: 25,000. அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு பட்டு சேலை, அதை வாங்கி கொடுத்தேன். அப்பாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படிங்கறத வாங்கி
0: கொடுத்தேன்.
1: எங்க பாட்டிக்கு வந்து இது மோதிரம் அப்படிங்கறத வாங்கிட்டேன்.
0: அம்மாவுடைய அம்மாச்சி
1: அவங்களுக்கு கை நிறைய ஸ்டார்டிங்லயே சம்பாதிக்கிறேங்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. அதனால நம்மளால முடிஞ்ச அரை பவுன் தான் மோதிரம். ஆனா அந்த அரை பவுன் கூட பாட்டிக்கு என்னமோ ரொம்ப பெருமையா இருந்தது. எடுத்தவனையுமே பையன் வந்தது தங்கத்துல என்ன பேர மோதிரம் போட்டான், மோதிரம் போட்டான். ரொம்ப மெலிசா தான் இருந்தது. பட் எனக்கு ஆசை பாட்டிக்கு மோதிரம் போட்டு பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சூப்பர் சூப்பர், நான் கேக்கவே ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
1: கண்டிப்பா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பை பை.
0: வேலூர்லேருந்து நம்ம சந்திரசேகரன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட முதல் சம்பளம், அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு அவர் என்ன வாங்கினாரு அப்படின்றத நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போது நம்மள நிறைய பேர் முதல் முதல்ல சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம மேக்ஸிமம் அது வந்து அப்பா அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், இல்லைனா வந்து தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். அதே தான் நம்ம சந்திரசேகரனாவும் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களோட முதல் மாதம் சம்பளம் எவ்வளோ, அதாவது முதல் முதல் வாங்கின சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் வாங்கின முதல் பொருள் என்ன அப்படின்றது இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நாகராஜ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, த பவர் ஆஃப் நவ் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான். எக்கார்ட் டோலே இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. தமிழில் அதிசய வினாடி அப்படின்ற ஒரு புத்தகம். எனது அதிசய வினாடியா? வாங்க அதிசய வினாடிக்குள்ளார போகலாம். அதாவது யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்நாளில் எவ்வளோ நேரத்தை கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியுமே நினச்சி தொலைச்சிட்ருக்கோம் அப்படின்னு. நம்மள பல பேர் கடந்த காலத்தில் செஞ்ச தப்பையே நினச்சி மன

0: மனசுக்குள்ளார எப்பயுமே புலம்பிக்கிட்டே இருப்போம், அன்னைக்கு அப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நம்மளை நாமே வந்து ஒரு குற்றவாளி மாதிரி எப்பயுமே வந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு நம்மளோட வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு அந்த விஷயத்துக்கு பணம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஐயோ நாளைக்கு எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு எதிர்காலத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கடந்த காலம் முடிஞ்சு போன ஒன்று, அதை யாராலையும் மாற்ற முடியாது. எதிர்காலம் இன்னும் வரவே இல்லை, அதை வந்து கணிக்கவும் முடியாது. அது நம்ம கணித்தாலும் அது வேறு மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ நம்ம கையில் இருக்கிறது இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி அப்படின்ற இந்த புத்தகம். இந்த நிகழ்காலம் மட்டும்தான் நிஜம், மற்ற எல்லாமே நம்ம மைண்ட் உருவாக்குற ஒரு மாயை அப்படின்னு எக்கார்ட் டோலே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய மைண்ட் எப்போவுமே உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், ஒன்று பாஸ்டில் இருக்கும் இல்லாட்டி ஃப்யூச்சரில் இருக்கும், ப்ரெசண்டில் மட்டும் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்கள் மைண்டை நிறுத்திட்டு அந்த நொடியை முழுமையாக உணர ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்குள்ளார இருக்கிற எல்லா மன அழுத்தமும் கவலையும் பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்மளுடைய மூச்சை வந்து நம்ம எப்பயுமே கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது ப்ரெசண்டில் இருக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போதும் இல்லை டீ காஃபி குடிக்கும்போதும் அதை முழுமையாக கவனித்து குடிக்கலாம். அதே மாதிரி நடக்கும்போது நம்மளுடைய கால்கள் அப்படி நடக்கிற அந்த ஒரு விஷயத்தை அப்படி கவனிச்சுக்கிட்டே வரலாம். இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம ப்ரெசண்டில் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக வாங்கி படிங்க. த பவர் ஆஃப் நவ், அதிசய வினாடி, எக்கார்ட் டோலே அவர்கள் எழுதின புத்தகம். நன்றி நேயர்களே.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: நீங்க தங்க வைக்கிற வேலைக்கு இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அது சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்தது நம்ம ஷோக்கு கண்டென்ட் ஆகிற அளவுக்கு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். இப்போது நமக்கே நல்லா தெரியும் தங்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு வித்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராக்கெட் வேகமாக போதோ இல்லையோ, ஆனால் தங்கத்தோட விலை அப்படின்றது பயங்கர ஸ்பீடாக ஜெட்டு மாதிரி எப்பயும் வந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு, டவுனில் வரவே மாட்டேங்குது. இது நமக்கே வந்து தெரியும். இந்த நிலையில் டெல்லியை சேர்ந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, தன்னோட மனைவிக்கு ஐஃபோனை வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. எங்க ஐஃபோன் வாங்கி கொடுத்தது நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த ஐபோன் எப்படி திரும்ப வாங்கி கொடுத்தாரு? வீட்டில் இருந்த தங்கத்தெல்லாம் விற்று அந்த ஒரு ஐபோனை அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட அவரோட மனைவி என்ன ஷாக், என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக கெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள்லாம் ரீசெண்டாக வந்து நடக்கிறத நம்மளாலே வந்து பார்க்க முடியுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டில்

இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்தது ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இப்போ பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைலாம் இருக்கும், ஆனால் அதை இப்படி தங்கத்தெல்லாம் விற்று ஐஃபோன்லாம் வாங்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து கேட்டுருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு, அந்த சம்பளத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின பொருள் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. சோனா எஃப்எம்மோட 9787770 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவே, அந்த சம்பளத்தை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின பொருள் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட ஒரு நேயர் பேச போறாரு. அவரோட முதல் சம்பளம் எவ்வளவு, அதை வச்சு அவர் என்ன பொருள் வாங்கினாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை சகோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்க. என்னோட சகோதரர் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கிறேன்னா.
1: பாத்தீங்கன்னாக்கா 1967 800 ஒண்ணு இருக்கு அங்க, அடல் மின்சாரம். அத நான் வேலை செய்த ஒரு நாளைக்கு 4000 ரூபாய். 3 வருஷம் வேலை செய்திருக்கேன், 3 வருஷம் போன வருஷம் வாங்கியிருக்கேன். என்னோட வேலை போயிட்டு முதல் மாசம் சம்பளம் வாங்கினவன வீட்டுல இருக்கிற ஒரு 10 பேருக்கு அவளுக்கு சாப்பிடறதுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு நீட்டா வீட்டுக்கு வந்தவன அப்பா கேட்டாரு, என்ன பொருள் வாங்கின, இது பண்ணப்பா அப்படின்னு. அப்பா அப்படியே கட்டி பிடிச்சாரு. அப்பா கிட்ட அந்த பணத்தை நான் கொடுக்கல படத்தாண்டு வச்சேன். அப்பா அங்க இருக்கிறவங்க கேட்டாங்க, ஏன் உங்க அப்பா கையில கொடுத்தீங்கன்னு. நான் எங்க அப்பா கிட்ட கொடுக்குறப்போ எங்க அப்பா கை தீழ இருக்கும், அதனால படத்தாண்டு வச்சுட்டு அவர் எடுக்கிறப்போ அவர் கை மேல இருக்கும். எப்பவுமே எங்க அப்பா கை மேலதான் இருக்கணும், அதுதான் என்னுடைய பொருள் அப்படின்னு. அங்க இருந்தவங்க அப்படின்றாங்க, எங்க அப்பா கண்ண தண்ணி வந்தது, எப்படிடா அப்படின்னு. அப்பா அம்மா எல்லாம் வளர்த்திருக்கீங்கல்ல, அது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்ப்பா அப்படின்னு. அப்பா அப்படியே கட்டி கொடுத்தாரு, பணம் இருக்குதோ இல்லையோ நீ வாழ்க்கையில அருமையா இருப்போ, குறைஞ்ச வருமானத்துல என்னாரு. அவர் சொன்ன வாழ்க்கை நீ கூட குறைஞ்ச வருமானத்துல அருமையான என்னுடைய துணைவர் அமைஞ்சிருக்காங்க, அதுவே எனக்கு சொத்து சொத்து சொத்து. இது நான் பண்ண முதல் மாசம் சம்பளம், என்னுடைய கருத்து. ஒரு நல்ல தகவல நாளைக்கு சொல்லுவோம்.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. சென்னையிலேருந்து நம்ம தாமோதர் அண்ணனா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட முதல் சம்பளம் எவ்வளோ அப்படின்றத சொல்லியிருந்தாரு. கேட்கவே வந்து ஒரு மாதிரி எமோஷ்னலாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கே 4 ரூபாய் தான் சம்பளம் வந்து வாங்கியிருந்தாராம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வாங்கியிருக்காங்கல்ல. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்துருக்கு, நீங்களும் வந்து சொல்லுங்கள் உங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு, அதை வச்சு நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்மளுமே வந்து கற்றுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சம் குடிக்க தண்ணி கூட.
2: குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
3: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹேய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
1: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களும் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சுவை டாக்ஸ் இருக்காங்கல்ல, அந்த டீம் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து
6: ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பயங்கரமாக ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணி

0: இருக்காங்க, ஆனால் ரீச் வரல அப்படின்றதுனால ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டடாக இருக்கிறாங்கள. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பிரதர் சொல்ல விரும்புறீங்க?
1: ரீச் ஆகுதோ இல்லையோ, வியூஸ் வருதோ இல்லையோ, நம்மளால முடிஞ்ச எஃபர்ட்
2: நாங்கள் நினச்சிட்டு ஒரு எப்படியும் பார்த்துட்டு வீடியோ போவோம் ரீச் ஆகும் அப்படின்னு. ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணுற ஒரு தேர்ட் வீடியோலேயே எப்படி ஒரு ரீச் கிடைக்கும்னு, அதுக்கப்புறம் போட போட நல்ல ரீச் கிடைச்சி
1: அப்புறம் ப்ரொமோஷன்,
2: அந்த பாதாம் வீடியோ
1: அப்புறம் ப்ரொமோஷன்ஸ் வர ஆரம்பிச்சது, அதுலேருந்து அப்படியே ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரொமோஷனும் பண்ணிருக்கோம், நம்மளால் நம்ம தெரிஞ்ச வீடியோ
2: கலையும் வீடியோலாம் இவங்க அத்தை கலப்படங்கள் அதுக்காக இவங்க அத்தை கல்யாணம் அத்தை பொண்ணு கல்யாணம் அப்போ
1: அங்க உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம்,
2: மண்டபத்துக்கு வெளியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம், வண்டி வேற வந்துட்டு வந்துட்டு போகுது,
1: போடணும் ஷெடியூல் போடணும்.
2: நான் போடணும் இன்னைக்கு நைட்டு ஒரு 2 மணி 3 மணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கோம், நாளைக்கு நாங்கள் போடணும், நாளைக்கு கல்யாண வேலை இருக்கு, எப்பயா பண்ணு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டபத்துக்கு வெளியே நின்று வாய்ஸ் ஓவர் கொடுத்து உள்ள போயிட்டு எடிட் பண்ணிட்டு.
0: ப்ரூ கேட்கவே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு. இப்போ எத்தனையோ சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருக்கேன், அவங்க வந்து வீடியோ போட டைம் இருந்தால் போடுவாங்க, ஆனால் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு வெளியில் நின்றுக்கிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த ஷெடியூல் மிஸ் பண்ணாமல் போகணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வேற லெவல் ஒர்க்குச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூல் மிஸ் ஆகாமல் உங்கள் வீடியோ வந்து கரெக்டாக இந்த டைமுக்கு தான் போஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 மாதத்தில் உங்களுக்கான அந்த க்ரோத்து அந்த ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நீங்கள் என்றைக்குமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒன்றே ஒன்று கன்சிஸ்டன்சியாக வீடியோஸை மேக் பண்ணி போடுங்க. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம சுவை டாக்ஸ் இந்த டீம் கூட அப்படியே வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா
4: லேசா லேசா

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல எவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சுவை டாக்ஸ் டீம் இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்கள் அவங்களோட ஜேர்னிலிருந்து சொல்ல போறாங்க என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்போது லாஸ்ட்டாக நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, நாங்கள் கல்யாணத்துக்கு வெளியிலாம் நின்று வாய்ஸ் ஓவர் பண்ணி வீடியோலாம் மேக் பண்ணி போட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் நினச்சிருந்தா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே வந்து போட்டிருக்கலாம். ஏன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எடுத்து அவ்வளோ ஒர்க் பண்ணி போட்டுட்ருக்கீங்க, எதனால்?
1: ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டார்டிங் பேஜ் மக்களுக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம வீடியோ வாரத்தில் மூணு நாள் வீடியோ போனால் தான் மக்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பேஜ் இருக்குது, இவங்க இந்த மாதிரி ஃபுட் பிளாக் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம அசால்ட்னஸாக வீக்லி ஒன்ஸ் போட்டோன்னா ஐடென்டிஃபையே இருக்காது. ஸோ அதனால் ஒரு மைண்ட் செட் இருக்கும், வாரத்தில் எப்படியாச்சும் ஒரு மூணு நாள் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ட்டு. அதனால் டைம் எங்கே கிடைக்குமோ, எங்கே கிடைக்கிதோ டைம் கிடைக்குதோ அப்படியே பண்ணிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு கல்யாணத்துலேயும் அத்தை கல்யாணம் விட்டுட்டு வெளியே மைண்ட் ரோட்டில் நின்று வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கோம் ஃபோன் வச்சுட்டு.
0: ப்ரோ, நீங்கள் வந்து வெளியே உட்காந்து வாய்ஸ் ஓவர்லாம் பண்ணிட்டு இருக்கோம், யாராவது பாட்டு எதுவும் கேட்கலையா?
1: தனியா பேசிட்டு போன் வச்சுட்டு அவ்வளவு சத்தமா சண்டே ஏதாவது கேட்டாங்க, வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு.
0: கண்டிப்பா கேட்கவே அவ்வளவு பிரமிப்பா இருக்கு பிரதர். இப்போ இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி சோசியல் மீடியால ஒரு நல்ல பூம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ற கிரியேட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி. நான் நேரில் இப்போதான் உங்களை வந்து பாக்குறேன். ஸோ கண்டிப்பா நம்ம சுவை டாக்ஸ் நம்ம டீம் சொன்ன மாதிரி ஒரு ஷெடியூல் இருக்குன்னா அந்த ஷெடியூல்ல நீங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து இன்னைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு டிராபேக் தான் முடியும். ஸோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அது இன்னைக்கே வந்து பண்ணிடுங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி இது வாலிப விஷய நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல வாங்கின சம்பளம் எவ்வளவு அப்படின்றத வந்து கேள்வியாகவே வந்து இருந்தது. இப்போ நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணலாம். ஏன் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, நான் வந்து இந்த சம்பளம் வாங்கின இது நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சண்டைகளாக வந்து வர்றாரு. யார் வேறு யாரும் இல்லை, அடுத்த ஒரு மணி நேரம் லேசா லேசால பேச போற ராஜ்குமார் அவர்கள் தான் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் வந்து ஃபர்ஸ்ட் வெளியெல்லாம் வேலைக்கு போனப்போ என்னோட மாச சம்பளம் அப்படின்றது வெறும் 2000 ரூபாய்க்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்ததுங்க. ஸோ இன்றைக்கி நம்மளோட எந்தெந்த நேர்கள்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதவனா, அதுக்கப்புறமா மாசிநாயக்கன் பட்டியிலேருந்து சதீசனா, அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து சந்திரசேகரண்ணா, சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வாங்கின முதல் மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்றது நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே வந்து போணுச்சு. ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில்

இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட உங்களையும் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்து தான் உங்களுக்காக லேசா லேசா நிகழ்ச்சி வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கும் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபோர்மெண்ட்டான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. நிறைய விஷயங்கள் செம மோட்டிவேஷ்னலாக செம இன்ஸ்பைரிங்காக வந்துருக்க போகுது. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கான கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்.

கல்வி அப்படின்றது ஒரு பெண்ணினுடைய அறிவு கண்களை திறந்து அவங்களுடைய சுய சிந்தனை கொண்ட ஒரு முழுமையான ஆளுமையா மாற்றக்கூடிய ஒன்னா இருக்குது. அப்போ ஒரு பெண்ணினுடைய உயர்கல்வி அவங்களுடைய திருமணத்துக்கு தடையா இருக்குதா அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க அப்படின்னா அந்த குறைபாடு வந்து அவங்களுடைய படிப்புல கிடையாது, அவங்களுடைய அறிவை கண்டு மிரளக்கூடிய இந்த சமூகத்தினுடைய குறுகிய மனப்பான்மையில தான் இருக்க ஆரம்பிக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியல இல்லையா, அதையும் நான் விளக்கி சொல்லிடுறேன். அறிவும் கல்வியும் ஒரு பெண்ணுக்கு சுமையோ தடையோ கிடையாது, அது அவங்களுடைய சுயமரியாதையின் மகுடங்கள்னு சொல்லுவோம். ஆனா அந்த வெளிச்சத்தை கண்டு அஞ்சுபவர்கள் ஒருபோதும் அவங்களுக்கு துணையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த கல்வியை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்க எல்லாருக்கிட்டையும் பேசலான் இருக்கேன், அதுவும் பெண்களுக்கு கல்வி அப்படின்றத பத்தி பேசலான் இருக்கேன். சோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. கல்வி அப்படின்றது பெண்களுடைய வாழ்க்கையில அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. எல்லாரோட வாழ்க்கையிலுமே அந்த கல்வி பெண்களுக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா திருமணத்துக்கு ஒரு தடையா இருக்க ஆரம்பிக்கும் ஒரு பெண்ணினுடைய கல்வி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து நம்ம ஊர்ல அதிகமா இருக்கக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணு அதிகமா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான மாப்பிள்ளையை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது சவாலா இருக்க ஆரம்பிக்கும். அதனால கொஞ்சமா படிங்க, எல்லாம் உங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறது அப்படின்றது சவாலா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். ஒரு பெண்ணினுடைய கல்வி அப்படின்றது திருமணத்துல ஒரு குறைபாடா பார்க்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க ராஜ்குமார் ஏன் கிட்ட கால் பண்ணியும் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணியும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நேரலி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் பிள்ளைகளை அதிகமாக படிக்க வச்சுட்டா அவங்களுக்கு அவங்களுடைய உரிமைகள் அதிகமாக புரிய ஆரம்பிக்கும், நியாயமற்ற கட்டுப்பாடுகளுக்கு அவங்க தலைவணங்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும், தன்னோட கருத்துக்களை துணிவோடு வெளிப்படுத்திடுவாங்க, அவங்கள எளிதில் வந்து அடக்கி ஆள முடியாது அப்படின்ற மறைமுக அச்சம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமாக இருக்க ஆரம்பிக்குது. படிப்பு அப்படின்றது ஒரு பெண்ணினுடைய ஒழுக்கத்தையோ இல்லை குடும்பத்தோட பாசத்தையோ என்னைக்குமே கெடுத்துறாது. தவறான கட்டமைப்புகள்னால தான் பெண்கள் மீது இந்த மாதிரியான பார்வைகள் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும், என்னன்னா ஒரு பெண்ணினுடைய அறிவையும் உழைப்பையும் சாதனைகளையும் கண்டு தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமல் ஒரு குடும்பம் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாக இருக்க ஆரம்பிக்கணும். திருமணத்துக்காக ஒரு பெண்ணினுடைய படிப்பையும் கனவுகளையும் வந்து சமரசம் பண்றது அப்படின்றது எந்த விதத்திலையும் வந்து ஒரு பெண்ணுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கவே கொடுக்காது, அது அந்த பெண்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால பெண்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை அமையுது அப்படின் போது அதுக்கு இந்த படிப்புன்றது எந்த விதத்திலையும் தடையா இருக்கவே முடியாது. ஆனா அதை தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலயுமே வந்து பேசக்கூடிய ஒன்னா இருக்க ஆரம்பிக்குது. சோ அதுக்கு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா ஒரு பெண் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு போது அடுத்தடுத்து நிறைய படிக்கிறாங்க அப்படின்னு போது ஏன் படிக்கணும், படிச்சா மாப்பிள்ளை தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த காலத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய நடைமுறை ஏன் இன்னும் இருக்கு, இதெல்லாம் மாறணும் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு மறக்காம 9787070178 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட நீங்க தெரிவிக்கலாம் நேரலை. இப்போ உங்களுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்து பாடல் இருந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் காண்டாக்ட் 9363262809.
2: என்னுடைய பெயர் தில்லைநாதன், என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன், ஜெய்ஹிந்த்.
3: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: சேலம் சோனா FM நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு, செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான, ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக, அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலேயே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து இந்த சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துல அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
3: FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அந்த சத்தான சாப்பாடு பத்திலாம் சொல்லுவீங்களா?
1: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
0: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
1: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
0: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர்லாம் வருவாங்களா?
1: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
0: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
1: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நம்ம ஊர்லாம் வந்து இந்த பாத்திரங்கள்லாம் வண்டியில் வச்சு வித்துட்டு போவாங்க இல்லையா? அப்படி டெல்லியில் ஒருத்தர் இருக்காரு, அவருடைய மகளாக வந்து ஒருத்தங்க பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு இந்திய கொக்கோ அணியினுடைய கேப்டனாக உயர்ந்து சர்வதேச அரங்கில் தங்கம் நம்ம நாட்டுக்கு குவிச்சிருக்காங்க. நம்ம மண்ணினுடைய விளையாட்டை உலக அளவில் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி அர்ஜுனா விருது நாயகியாக மாறியிருக்கக்கூடிய நஸ்ரீன் அவங்கள பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு சாதனை பெண்ணை அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம டெல்லியை சேர்ந்த நஸ்ரீன் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு சர்வதேச அளவுல உலக அளவுல எல்லாரையும் பேச வைக்கிறதுக்கான ஒரு காரணமா அவங்க வந்து மாறி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் சாதனை நாயகி, அர்ஜுனா விருது நாயகி, அவங்களை பத்தி தான் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ இவங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய அப்பாவை பத்தி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீதி வீதிகளுக்கு வந்து பாத்திரங்களை வித்துட்டு போறக்கூடியவர் தான். ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பம், அந்த குடும்பத்துல பிறந்தவங்க தான் வந்து நஸ்ரீன். ஸோ இவங்க வந்து சின்ன வயசுல இந்த 3வது படிக்கும் போதெல்லாம் வந்து இந்த கொக்கோ விளையாட்டுலாம் விளையாடுவாங்க இல்லையா. டெல்லியில் வந்து வீதிகளில் விளையாண்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம். அப்போ வந்து நல்லா விளையாண்டுருக்காங்க. ஸ்கூலில் விளையாடும் போது நல்லா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த டீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய பயிற்சி எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதையும் இவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிறாங்க. போதிய வசதிகள் இல்லாத சூழலையும் இந்தியாவுடைய பாரம்பரிய இந்த விளையாட்டை உச்சத்தில் எட்டி குடும்பத்தோட வறுமையை போக்குறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்ட்டு ஒரே ஒரு லட்சியத்தோடு போராட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாதையில் இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னா, அந்த தடகளம் மற்றும் கொக்கோ விளையாட்டுகளுக்கு தேவையான சரிவிகித உணவு, ஊட்டச்சத்து குறைபாடு அப்படின்றது இவங்களுக்கு இருந்திருக்கு. ஓடும்போது ப்ராப்பரான ஒரு ஷூ கூட இல்லாமல் ஓடி இருக்காங்க. அந்த மாதிரியான கடுமையான பொருளாதார சூழலில் தான் இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த கொரோனா காலகட்டங்கள்லாம் வந்து அப்பா வந்து பாத்திரம் வைக்கக்கூடியவர் தானே, அவரோட வேலை வந்து ரொம்ப முடக்கமாக ஆரம்பிக்குது. ஸோ வீட்டிலேயே வந்து நிறைய ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் தாண்டி எளிமையான ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்காங்க அப்படின்போது பெண்கள் விளையாட்டுக்கு தேவையா, நம்ம குடும்பத்தில் இவ்வளோ வறுமை இருக்கு, வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிச்சிடலாம், ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு போனால் என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்கு. இந்த சமூகமும் வந்து எக்கச்சக்கமான விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்திலையும் தன்னோட தாய் தந்தை ரெண்டு பேரும் உறுதியான சப்போர்ட் அப்படின்றது தன்னோட மகளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சப்போர்ட்டோட இந்திய மகளிர் கொக்கோ அணியினுடைய கேப்டனாக இன்னைக்கு வளம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பயிற்சி எடுத்து 2019 தெற்காசிய விளையாட்டு போட்டியில வந்து நேபாளத்தை வீழ்த்தி இந்தியாவுக்கு தங்க பதக்கம் பெற்று தந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சர்வதேச மற்றும் ஆசிய அளவிலான கொக்கோ போட்டிகளில் இந்திய மகளிர் அணி தங்க பதக்கத்தை வெல்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக யார் இருந்திருக்காங்க அப்படின்னா நஸ்ரீன் அவர்கள் தான். ஸோ இப்படி இந்தியாவுடைய பாரம்பரிய விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த கொக்கோவை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி இருக்கக்கூடிய இவங்களுடைய அசாத்திய விளையாட்டு திறனை அங்கீகரிக்கிற விதமாக இந்திய அரசு வந்து இவங்களுக்கு நாட்டினுடைய உயர விருதாக இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவ மின்னல் வேகத்தில் ஓடி இலக்க நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுடைய சாதனைக்கு அர்ஜுனா விருது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்க ஆரம்பிக்கும். அதெல்லாத்தையும் கடந்து வரதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்கு, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரில் கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வீட்டுல அதாவது முதிய பெண்கள் இருக்காங்க இல்லையா, மூத்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னும் போது, வயது முதிர்ந்து அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது, அவங்க நடக்கும்போது கீழே விழ வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து வீட்டுல நார்மலா செப்பல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பாங்க, அதனால கூட வலிக்கு விழ வேண்டிய சூழ்நிலையில இருக்க ஆரம்பிப்பாங்க. சோ ஏன்னா அவங்களுக்கு வந்து முட்டிகள் எல்லாம் பேலன்ஸா இல்லாம இருக்க ஆரம்பிக்கும், உடல்ல வந்து எலும்புகள் பலம் இல்லாம இருக்க ஆரம்பிக்கும், அதனால ஏற்பட ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கக்கூடியவங்க வந்து இந்த காலணிகள் அவங்க எப்படி பயன்படுத்தும், என்ன மாதிரியான காலணிகளை அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம் இருக்கேன். சோ முதலாவது வந்து எப்படின்னா, அடியில கிரிப் இருக்கக்கூடிய காலணிகளை பயன்படுத்தணும். இப்போ நம்ம வீட்டுல வந்து இந்த பாத்ரூம் செப்பல் இதெல்லாம் இருக்க ஆரம்பிக்குது இல்லையா, சோ அதெல்லாம் பயன்படுத்துறது மூலமா ரொம்ப வழுக்க ஆரம்பிச்சிடும்னா நம்மளுக்கே வந்து ஈஸியா வழுக்கிறோம். நானுமே வந்து இந்த பாத்ரூம் செப்பல்லாம் வந்து நார்மலா வீட்டுல வெளியில எங்கேயாவது போறதுக்கு நான் போட்டுட்டு போறேன் அப்படின்னும் போது, சேரெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் லைட்டா தண்ணி இருந்ததுனா கூட அதெல்லாம் வழுக்கிடும். இதுவே டைல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு போது அதெல்லாம் இன்னும் ஈஸியா வழுக்கிறோம். சோ அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு போது, இது நமக்கு இருக்கு, இதெல்லாம் மூத்த பெண்கள்லாம் இருக்காங்க, 45-50 வயதுல இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இனி ஈஸியா வழுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, அதனால அந்த கிரிப் இல்லாம இருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த பிடிமானமே இல்லாம இருக்கக்கூடிய செப்பல் எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போது அது ரொம்ப ஈஸியா வழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த நம்ம பாத்ரூம் செப்பல் வீட்டுல போட்டுக்கூடிய செப்பல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி மட்டும்தான் அந்த கிரிப் அப்படின்றதெல்லாம் இருக்க ஆரம்பிக்கும், ஆனா பின்னாடி இந்த குதியங்கால் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் கிரிப் அப்படின்றது இருக்கவே இருக்காது. அதனால பேக்ல ஸ்ட்ராப் வச்சுதான் இருக்க ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம மூட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் மூட்டு இருக்கு, குதியங்கால் எல்லாம் வந்து கிரிப் வச்ச மாதிரியான செப்பல்லாம் வாங்கி கொடுக்கறது மூலியமா அதுவே நம்ம நடந்து போகும்போது பாட்டிகள்லாம் நடந்து போறாங்க, இது ஒரு மாதிரி கிரிப்பா இருக்க ஆரம்பிக்கும், அவங்களுக்கு வழுக்காத மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரியான செப்பல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து குஷன் அப்படின்றது அதிகமா இருக்கிற

மாதிரியான செப்பல் வாங்கி கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரியான செப்பலும் வேணாம், ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரியான செப்பலும் வேணாம், அவங்களுடைய கால்களுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த லப்பர் கிரிப் இருக்கக்கூடிய காலணிகள் இருந்து இருக்க ஆரம்பிக்கணும், குஷன் வச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து ரொம்ப பார்த்து வாங்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுக்கு கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த கிரிப் வச்ச செப்பல், குஷன் இருக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆய்வு வந்து செஞ்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா முதியோர் இயக்கவியல் ஆய்வகம் வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்திருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முறையான கிரிப்பு, அதுக்கப்புறம் பேக் ஸ்ட்ராப் இருக்கக்கூடிய காலணிகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய முதிய பெண்களுக்கு வந்து நடக்கும்போது சமநிலை குறைந்து அவங்க வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் 45% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு மூலமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 40 வயசை கடந்துருச்சு அப்படின்னும் போது அவங்களுக்கு குஷன் வச்ச மாதிரி செப்பல் வாங்கி கொடுங்க, பேக்ல ஸ்ட்ராப் இருக்கிற மாதிரி, அடியில் வந்து கிரிப் இருக்கிற மாதிரியான செப்பல்லாம் வாங்கி கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு கீழே விழாத மாதிரியான சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்கும். அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் சேஃபாக போயிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து ஒரு டிப்ஸா எடுத்து வந்து சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து லேசர் லேசர் நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கும் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணம்மா பகுதி தான். இன்றைக்கி நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலம் ஆத்தூர் பகுதியிலேருந்து சவிதாக்கா தான் இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. சவிதாக்கா என்ன பண்ணிகிட்ருக்காங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் தொழில் முனைவோர். எம்பிஏ படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டு எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்காவுக்கு உதிச்சதுனால பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. முதலாவதா வந்து குழந்தைகளுக்கான இந்த ஃபன் ஃபிட் அப்படின்ற ஒரு கேமிங் சென்டர் தான்

0: ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணக்கூடாது, பேரண்ட்ஸை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மினி ஹால், அதையும் தாண்டி டீ ஷாப், பொட்டிக் எல்லாம் அடுத்தடுத்து ஃபியூச்சர்ல பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சவிதாக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில இருந்து பேச போறாங்க. அவங்க கிட்ட நாம தொடர்ந்து பேசலாம். சவிதாக்கா வணக்கம். அக்கா சவிதாக்கா, நீங்க எம்பிஏ முடிச்சிங்க, முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து மேரேஜ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு தாட்ல மேரேஜ் உங்களுக்கு பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ அந்த காரணம் என்னக்கா? ஏன்னா எல்லாருமே வந்து படிச்சு முடிச்சோன்னு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குமே நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், ஆனா உடனே திருமணம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களாக்கா?
1: அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு நல்ல இடத்துல குழந்தை கொடுத்துடணும், நல்லபடியா இருக்கும் பொழுதே நல்ல இடத்துல கொடுத்துடணும், நல்லா படிச்சுட்டா இதுக்கு மேல போனா அவ பொழைச்சுப்பா அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. சரி, நம்ம ஓகேவா இருக்கும் பொழுதே அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க.
0: அப்பா அம்மாவுக்கு என்ன நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. அக்கா, அப்போ நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஃபேமிலி சைட்ல வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது எல்லாருமே கேள்விகள் அப்படின்னு எழுப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது உங்களுக்கு அப்படின்றதையும் தாண்டி எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒரு பிசினஸ், ஒரு பொண்ணு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேள்விகள் வர ஆரம்பிக்குது. உங்களால முடியுமா, இதை பண்ணிட முடியுமா, நீங்க கண்டிப்பா இதுல சக்சஸ் ஆயிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது பெண்கள் மீது மட்டும். இதுக்கான காரணம் என்னவாக்கா இருக்கும்?
1: நம்மளோட சுத்தி இருக்க அந்த சூழல் தான். ஏன் பொட்ட பிள்ளைய வெளியே அனுப்புற, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடு. ரெண்டாவது, அதாவது வெளியில போய் நான் பிள்ளைங்களால அலைய முடியாது, நம்ம அவளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம சேஃபா நம்ம இருக்க முடியும், ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீன்னா நீ சேஃபா இருக்கலாம். ஸோ அவ வெளியில போய் நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் பொழுது நிறைய ஸ்ட்ரகிள் அவ சந்திப்பா. ஸோ அதனால வேண்டாம், நீ சீக்கிரமா இது பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி தான் எங்க வீட்டில் எனக்கு சுச்சுவேஷன் அமைஞ்சது.
0: அதாவது பெண்கள் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் போது வெளியில போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்க ஆரம்பிக்கும், அதனால வந்து பயம் அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்கும், குடும்பம் வந்து பயப்பட ஆரம்பிப்பாங்க அப்படின்றத வந்து அக்கா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபேமிலியும் ஃபீல் பண்ணது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு பொண்ணு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது வெளியில போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக இருக்க ஆரம்பிக்கும், பெண்களுக்குள்ள இருக்கும். ஆனால் குடும்பத்தில் அந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப குறைவாக தான் இருக்க ஆரம்பிக்குது. ஏன் அந்த சப்போர்ட் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு? பெண்கள் இந்த காலத்திலுமே வந்து தனியாக போக முடியாது, சேஃபாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் குடும்பத்தில் அதிகமாக இருக்க ஆரம்பிக்குது? இந்த நிலையெல்லாம் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றத மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ தொடர்ந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு,

0: உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவிதா அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில. ஒரு பெண் தொழில் முனைவாரா இருக்கக்கூடியவங்க தான் சவிதா அக்கா. அவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட நிகழ்ச்சியில அடுத்தடுத்து பேசலாம். சவிதா அக்கா, இப்போ நீங்க ஒரு தொழில் முனைவாரா சக்சஸா அவங்களுடைய பிசினஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலுமே சவால்கள் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன மாதிரியா, படிச்சு முடிச்ச உடனே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வீட்டுல சொன்னதுனால ஏற்படுது.
5: அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும், அவங்க கூலி வேலை செஞ்சுதான் அது பண்றாங்க. ஸோ அவங்களோட ஹெல்த்னு ஒன்று இருக்கு. பிள்ளை நம்மள்ட்ட இருக்க வரைக்கும் நல்லா இருக்கா, நம்ம நல்லபடியா இருக்கும் பொழுதே இன்னொருத்தவங்க கையில கொடுத்துட்டோம்னா ஹாப்பியா ஆனால் அவங்களும் பார்ப்பாங்க. அதுதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். பட் படிக்க வச்சிட்டியா, படிக்க வச்சுட்டேன் அவ்வளோதான், இதுக்கு மேல நீ எங்க போனாலும் பொழைச்சிக்கோங்கிற மாதிரி தான் அவங்களோட தாட் இருக்கும். நம்ம தான் அதை வந்து இல்லை வேண்டாம், நான் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லி புரிய வைக்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த இது இருக்க தான் செய்யும். பட் வெளியில வரத்துக்கு நம்ம தான் அவங்கள்ட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்.
4: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில படிச்சு முடிச்ச உடனே திருமணம் பண்ணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் அப்படின்றதையும் தாண்டி எல்லாரோட பேரண்ட்ஸுமே யோசிக்காது. அதுதான் நம்ம வந்து இவ்வளோ நாள் பெண் பிள்ளையை வளர்த்துருக்கோம், ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அவங்கள சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே அவங்கள சீக்கிரமா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா ஒரு பொண்ணு நினைச்சா கண்டிப்பா எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு நினைக்கிறேன். திருமணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பொண்ணு ஒரு வீட்டையே டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. ஆனா திருமணத்துக்கு முன்னாடி அவங்களால ஏன் எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல? திருமணத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமா படிச்சிருக்கக்கூடிய பெண்கள், திருமணத்துக்கு பிறகு எந்த ஒரு படிப்பும் இல்லாம குடும்பத்தை பார்த்துக்கக்கூடிய பெண்கள், நீங்க திருமணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ படிச்சிருக்கீங்க, எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்களால ஒரு பிசினஸா இருக்கட்டும் இல்ல ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் உங்களால முடியல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வியா என்னோட மனசுல எல்லாம் ஆரம்பிக்குது. அது பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கு, அவங்க ஏன் பயப்படுறாங்க, அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்மளால என்ன முடியும் அப்படின்ற சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க, அதாவது எல்லா பெண்களும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள், பெண்களுக்காக நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்போது அவங்கள கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்ப ஆரம்பிப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்தின் பேர்ல இருக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா செலவுகள் எக்கச்சக்கமா இருக்க ஆரம்பிக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதாவது சொல்லணும் அப்படின்னா கரண்ட் பில்லு எக்கச்சக்கமா ஏறிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. இப்போ மொபைல் போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், டிவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எல்லாத்துக்கும் பில் கட்டணும் அப்படின்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போனா மட்டும்தான் முடியும் அப்படின்போது பெண்கள் படிச்சு முடிச்ச உடனே திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு எடுக்கும் போது என்னால முடியும் நான் வேலைக்கு போறேன் அப்படின்ற ஒரு பேரை நீங்க சொல்லி கண்டிப்பா உங்களால முடியும்ன்றத ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த திருமணம் அப்படின்றதெல்லாம் ஓகே தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா திருமணத்துக்கு அப்புறமேட்டு உங்களால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் திருமணத்துக்கு பிறகு இருக்க ஆரம்பிக்கணும் நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரம் சவிதாக்கா எங்க கூட நிகழ்ச்சியில பேசியிருந்தீங்கக்கா, ரொம்பவே நன்றிக்கா. நேர்களை நானுமே இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால இன்னைக்கு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

107.7 ஷக்கலக்க குட்டி. சின்ன உதவி பெரிய மகிழ்ச்சி அப்படின்ற இந்த கதை தான் சொல்ல போறேன். ஒரு பெரிய காட்டுல குட்டி அணில் ஒண்ணு இருந்துச்சு. அந்த அணிலோட வீடு வந்து மரத்துக்கு மேல இருந்துச்சு. ஸோ அணில் வந்து சாப்பிட்றதுக்கு பழம், இந்த பாதாம் கொட்டை இதெல்லாம் எடுக்கிறதுக்கு கீழே தான் வந்து ஆகணும். கீழேருந்து வந்து எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு போய் தானே உட்காந்து சாப்பிடணும். ஸோ கீழே இறங்கி வந்து அதே மாதிரி பழங்கள், அந்த பாதாம் கொட்டை அதெல்லாம் எடுத்துட்டு மரம் ஏற போகும்போது அணிலோட அந்த பழங்கள் எல்லாமே கீழே சதறி விழுந்துருச்சு. ஏன்னா அணிலோ ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். மரமும் ஏறணும், அந்த பழத்தையும் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அதனால கீழே பழங்கள் எல்லாம் விழுந்துருச்சு. அதை பார்த்த ஒரு முயல் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா அணிலுக்கு உதவி செஞ்சிச்சு. ஸோ ஒரு ஒரு பழங்களையா எடுத்துட்டு போய் அணிலுக்கு ஒன்றுனா முடிஞ்ச அளவுக்கு கையில் கொடுத்து அதோட வீட்டில் எல்லாத்தையும் சேர்த்திடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு அணில் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா, நீ எனக்கு வந்து இந்த ஒரு பெரிய உதவி செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ சில நாட்களுக்கு அப்புறமேட்டு அந்த முயலுக்கு பழங்கள் எல்லாம் பறிக்கிறதுக்கு எட்டலை. ஏன்னா முயலால் பெருசாக மரம்லாம் ஏற முடியாது இல்லையா? அதனால ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாமல் குழப்பத்தில் சுற்றிட்டு இருந்துச்சு. அப்போ தான் அணில் வந்துச்சு. அணில்கிட்ட உதவி கேட்கலாமா வேணாமா அப்படின்னு முயல் வந்து யோசனையிலேயே இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிட்ட அணில் என்ன பண்ணுச்சுன்னா உடனே மரத்து மேலே ஏறி பழத்தெல்லாம் பறித்து கீழே முயலுக்காக போட்டுச்சு. ஸோ அதை பார்த்த உடனே முயலுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ரெண்டு பேருமே தங்களோட அன்பை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா நம்ம சின்னதாக செய்யக்கூடிய உதவி ஒரு நாள் நமக்கு பெருசாக, அதாவது இரு மடங்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். ஹலோ, வணக்கம். ஹாய், உங்க நேம்? சிவேஷ். ஓகே, ப்ரேயர் சொல்லி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ நீங்க சொல்லுங்க ப்ரேயர்.

வெரி குட், ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? சுமதி மேம். ஓகே, சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு எந்த மிஸ் ரொம்ப பிடிக்கும், யார் உங்க ஃபேவரட்? அதுவும் சுமதி மேம் தானா? ஓகே ஓகே. சரி, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சிவேஷ் கூட பேசலாம். அண்ட் ரைம்ஸ் எல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு சிவேஷ். நம்ம என்ன ஏது அப்படிங்கறத அடுத்ததா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அரணி கூட. இப்ப பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: மக்களே, உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
1: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
1: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கரும்பூர். ஃபார் கான்டாக்ட் 9 3 6 3 2 6 2 8 0 9.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: மலைகளால சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சிவேஷ் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாரு. ஸோ குரு பிரம்மா குரு விஷ்ணு பிரேயர்லாம் சொல்லி நம்மளோட நிகழ்ச்சியை ரொம்ப சீரும் சிறப்புமா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அடுத்ததான் கதையெல்லாம் சொல்றேன், ஜான் ஜானியஸ் பாப்பாலாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் என்ன ஏதுன்னு அப்படி நம்ம அடுத்ததா கேட்டலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பத்தி நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், இப்ப தாய்மார்கள் வந்து கன்சீவா இருக்கும் போது அவங்க எடுத்துக்க வேண்டிய ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன சார்? ஏன்னா அவங்களோட அந்த சத்து தான் நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு தாய்மார்கள் என்னென்ன ஆரோக்கியமான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் சார்?
6: அப்போ டாக்டர்ஸ் சொல்கிற அந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணணும். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் ரத்த சோகை கம்மியாக இருக்கிற தாய்மார்கள் பார்த்திங்கன்னா குழந்தையோட வெயிட் வந்து எப்பவுமே கம்மியாக தான் பிறக்கும். ஸோ முன்னாடியே பிறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீட்டம் பேபிஸ்ன்னு சொல்லி குறைமாத குழந்தையாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அனீமியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏதோ உணவு மூலமாகவோ இல்லை அயன் இன்ஜெக்ஷன் மூலமாகவோ இல்லை ரத்த ஏற்றுற மூலமாகவோ நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணிக்கணும் அனீமியா. ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இவ்வளோ வெயிட் கெயின் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 10-12 கேஜிஸ் ஏறுறாங்க, அந்த ஒரு 10 மாதத்தில் ஏறுறாங்க அப்படின்றபோது குழந்தையோட வெயிட் கெயினும் நல்லபடியாக இருக்கும்.
5: கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக சார் சொன்ன மாதிரி இந்த பிளட் டெஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த அனிமியா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அது மூலயமா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதில் முதல் வரிசையாக நீங்கள் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்லாம் ரொம்ப சிரமப்பட வேணாம். நானே உங்களுக்கு தினமும் குழந்தைங்களுக்கு தேவையான ஆரோக்கியம் மிக்க உணவுகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத டெய்லியுமே நம்ம நிகழ்ச்சியில் நான் உங்களுக்காக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க, கேட்டுட்டு அதை ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், ஹெல்த் பெனிஃபிட்டும் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அடுத்ததாக நம்ம சிவேஷ் கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து உங்களுக்கு இந்த ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதில் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்ற பட்டியலை உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்றேன். ஸோ மறக்காமல் ஸ்டேடி உண்டாயிருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சிவேஷ் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இப்போ நம்ம சிவேஷ் கூட பேசிடலாமா? சிவேஷ், நல்ல ஜாலியா பிரேயர் எல்லாம் பாடி வந்து நீங்க நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணி வச்சிங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அடுத்து என்ன கேட்கறதுனே தெரியல. சரி சொல்லுங்க, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ப்ரீகேஜி. ஓகே ஓகே, ப்ரீகேஜி தான் படிக்கிறீங்க, ஆனா அவ்வளோ அழகா பிரேயர் ரைம்ஸ் எல்லாம் நீங்க வந்து சொல்றீங்களே. சரி ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது? பிரணவாதித்யா. ஒரே ஒரு ஃப்ரெண்டு தானா? சரி, நீங்களும் பிரணவாதித்யாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்களா ஸ்கூல்ல? என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுவீங்க? ஸ்டோன் பேப்பர் சிசர். ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? ரெட் கலர். ஓகே ஓகே. சரி, ரெட் கலர்ல டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? டாய்ஸ், டிரஸ் எல்லாம் அதெல்லாம் இருக்குன்றீங்க. சரி ஓகே, உங்களுக்கு பெட்டுனா ரொம்ப பிடிக்குமா? பெட்டு வச்சிருக்கீங்களா உங்க வீட்டுல? என்ன பெட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? டாக். ஓகே ஓகே. சரி, டாக் எல்லாம் வச்சிருக்கீங்க, அப்ப டாகுக்கு நேம் வச்சிருப்பீங்க தானே? என்ன நேம் உங்க டாக் நேம்? சரி ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு வீட்டில் யாரை ரொம்ப பிடிக்கும், மம்மியா டாடியா? மம்மி. மம்மி தான் ரொம்ப பிடிக்குமா? சரி ஓகே. மம்மி சமைக்கிறதுல எந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன? தக்காளி. தக்காளி சாதம்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஓகே. சரி, எனக்காக க்யூட்டாக இவ்வளோ நேரம் பேசுனீங்கல்ல, அதே மாதிரி ஒரு ரைம்ஸ் ஒன்று சொல்கிறீங்களா? ஜானி ஜானி.

ஆண்டி ரொம்ப சூப்பராக அழகாக சொன்னீங்க ஆண்டி. அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ சிவேஷ், வெல்கம். ஓகே, இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் பாடலை கேட்டுருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அடுத்ததாக ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன, அதை எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் தொடர்ச்சியாக கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹர்னி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. பாடலை கேட்டுருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
2: இந்த குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: குழந்தைகளுக்காக சொல்ல போறேன். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு டிஷ் கிடையாது, கொஞ்சம் தாண்டி நம்ம வந்து கேரளாக்கே போயிட்டோம். ஸோ கேரளா ஃபேமஸான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்ன அப்படின்றத நான் சொல்றது

முன்னாடி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேரளா ஃபேமஸான பழம்பொறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் வாழைப்பழம் 2-3, அடுத்ததாக இந்த கடலை மாவு இருக்கு இல்லையா அது வந்து 1 கப்பு, தண்ணி தேவையான அளவு அண்ட் உப்பு தேவையான அளவு, லைட்டாக ஜீரகம் போட்டால் அது நம்ம தமிழ்நாடு டிஷ்ஷுக்கு வந்துடும். ஸோ அதனால் ஜீரகத்தை தவிர்த்தரலாம். ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. சிம்பிள் அண்ட் லாஸ்ட்டாக எண்ணெய் வந்து தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு. ஸோ இப்போ எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாவு வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும். கடலை மாவில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கலந்து வச்சிடணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துடணும். ஸோ உப்பு செக் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ வாழைப்பழம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எந்த வாழைப்பழத்தில் வேணால் பண்ணலாம். ஆனால் இதுலேயே முக்கியமாக நேந்திரப்பழம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் ஒரிஜினல் கேரளாவில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நேந்திரப்பழம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாழைப்பழத்திலே பண்ணலாம். ஸோ வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு நீல நிலமாக சீவி எடுத்துக்கணும். நீங்கள் நினைக்கலாம் எப்படி பழுத்த வாழைப்பழத்தை சீவறதுன்னு. ஸோ பழுத்த வாழைப்பழம் இதில் கொஞ்சம் தவிர்த்துட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த கெட்டியாக இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சியில் இருந்த பழம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து நீல நீளமாக எப்பயும் போல் சீவி எடுத்து பஜ்ஜி மாவில் முன்னாடி பின்னாடி நினச்சி அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்தால் சூப்பரான அருமையான இந்த பழம்பொறி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து என்ன மாதிரி டேஸ்ட்டில் எக்ஸாக்டாக இருக்கும் அப்படின்னா, ஸ்வீட்னஸும் இருக்கும், லைட்டாக காரமும் இருக்கும். ஸோ அதனால் அருமையான ஒரு கேரளா ஃபேமஸ் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் செய்யவே மாட்டாங்க, ஆனால் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கேன் பாருங்களேன் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லலாம். சொல்லி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கண்டிப்பாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இந்த ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்கில் சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீ அருணி கூட. இப்போ பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சிவேஷ் ரொம்ப சூப்பரா ஜாலியா நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ ஜானி ஜானியஸ் பாப்பாலாம் சொல்லும் போது அவ்வளோ அழகா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அந்த ஒரு மழலை மாறாம அதே மாதிரி செம்ம அழகா நமக்கு வந்து பேசிட்டு இருந்தாரு இன்னைக்கு சிவேஷ் நம்ம கூட. ஸோ சிவேஷ் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய என்னான்னு 9787-707-1078 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மூலமாவோ சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறது ரொம்ப முக்கியம், ஸோ அவங்களோட கற்றல் திறன் எல்லாம் மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷனையும் தாண்டி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்புறம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறது ரொம்பவே முக்கியம் இல்லையா, அதுல முதல் விஷயமா நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணலாம் மேம்?
5: அடுத்து கல்வியோட சேர்ந்து மாணவருக்கு எதை வந்து நம்ம பண்ண முடியும் லைஃப் ஸ்கில் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய அரசாங்கம் என்ன கொண்டிருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை திறன் லைஃப் ஸ்கில்ஸில் நிறைய இப்போ ஒரு புக்கு கொண்டிருக்காங்க. அதோட அவங்களுக்கு நன்னெறி வகுப்பு வேல்யூ எஜுகேஷன்ஸும் கொண்டிருக்காங்க. இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அறிவை இன்னும் மேல்மை கொண்டு வரதுக்காக நிறைய பாடப்புத்தகத்தை சார்ந்த விஷயங்களும் சரி அதை தாண்டியான விஷயங்களும் இங்க அரசாங்க பள்ளிகளிலேயே நிறைய கற்பிக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளுக்கு தயார் பண்ற விஷயங்களை நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம்.
4: கண்டிப்பா கண்டிப்பா மேம். சோ இந்த ஒரு ட்ரைனிங் மூலமா குழந்தைங்க தெரியாத விஷயங்களை நிறைய கத்துக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல நம்மளுமே ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, சோ இப்ப தனலட்சுமி மேம் சொன்ன மாதிரியே இந்த போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம குழந்தைங்களை தயார் பண்றது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஆனால் அதில் முத கட்டமாக அவங்களுக்கு நம்ம ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறோமோ இல்லையோ அந்த மென்டல் ப்ரெஷரை மட்டும் கொடுத்துடவே கூடாது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா டார்கெட் கொடுக்குற மாதிரி கூட எடுத்துக்கலாமே. ஸோ அந்த டார்கெட்டை குழந்தைங்களுக்கு செட் பண்ணாமல் நீ என்ன கற்றுக்கிறியோ கற்றுக்கோ, நீ என்னென்னலாம் டெவலப் ஆகுறியோ டெவலப் ஆகு, ஸோ உன்னோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டாலே போதும் அப்படின்றத தான் நம்ம மெயினாக சொல்லணும். ஸோ நீ இதில் பாஸ் ஆகி தான் ஆகணும், இதில் இவ்வளோ மார்க் தான் எடுக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அது ப்ரெஷராக தான் தெரியும். ஸோ அந்த ப்ரெஷரை எப்படி அவங்க வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்றத தான் யோசிப்பாங்களே தவிர்த்து மைண்ட்ஃபுல்லாக அதை வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்றது என்னோட தாட். சைக்காலஜிஸ்ட்டுமே இது தான் சொல்கிறாங்க, குழந்தைங்களுக்கு ப்ரெஷராக நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்கக்கூடாது. அதை வந்து அவங்க மைண்ட்ஃபுல்லாக கற்றுக்கிற மாதிரியும் மைண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கிற மாதிரியும் தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல செம்மையா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, சமீபத்தில் நேபாளத்தில் ஒரு பெருவெள்ளம் வந்தது. அதில் பல பேர் உயிரிழந்துட்டாங்க, பல பேர் இன்னமுமே தேடிட்டுருக்காங்க. நேபாளம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு வருது, ஃபஸ்ட்டெல்லாம் இமயமலை பனிசிகரங்கள் அழகான மலைப்பாதைகளாக இருந்தது. இப்போது இந்த பெருவெள்ள நிகழ்வு மட்டும்தாங்க முதல்ல ஞாபகத்துக்கு வருது. இந்த இடத்துல மலைகளுக்கு நடுவில் இயற்கையோடு சேர்ந்து அமைதியாக வாழக்கூடிய ஒரு சின்ன நகரம் இருக்குது, அதுதான் துனாய் நகரம். நேபாளத்தோட டோல்பா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு சாதாரண மலை கிராமம் மட்டும் கிடையாது, அது அந்த மாவட்டத்தோட முக்கியமான நிர்வாக மையமாக இருக்குங்க. அவ்வளோ முக்கியமான இருந்த துனாய் அப்படின்ற பகுதி இப்போது துணாயோடு இணைக்கக்கூடிய முக்கிய போக்குவரத்து வழித்தடத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இது பேரி ஆற்றங்கரை பகுதியில் அதிக அபாயகரமான நிலைமைகளை தூண்டி மேல் மற்றும் கீழ் டோல்பா மலையேற்ற பாதைகள் முழுசுமே பெரும் பயண மற்றும் விநியோக தடங்கல்களுக்கு வழிவகுத்திருக்குங்க. நேர்களே, டோல்பா மாதிரியான மேற்கு மாவட்டங்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கையும் உள்கட்டமைப்பு துண்டிப்பையும் சந்திச்சு வருது. இந்த மாதிரியான வேளையில் நாடு கிழக்கு பகுதியில் ஒரு மாபெரும் மனிதாபிமான நெருக்கடியும் ஒரே நேரத்தில் சமாளிச்சுட்டு வருது. ஆகஸ்ட் 26, 2026 அன்னைக்கு நேபாள திபெத் எல்லைக்கு பக்கத்தில் ஏற்பட்ட ஒரு பேரழிவுகரமான பனிப்பாறை சரிவு திருசூலி ஆற்றுப்படுகையோட வரலாறு காணாத திடீர் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினது. அந்த பேரழிவில் இப்போ வரைக்குமே 1300 மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமலும் போயிருக்காங்க, பல ஆற்றங்கரையோரத்தில் இருந்த குடியிருப்புகள் முழுசாக அழிஞ்சு போச்சுங்க. நேர்களே, துனாய் அப்படின்றது நேபாளத்தோட கர்ணாலி மாகாணத்தில் டோல்பா மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குங்க. இந்த நகரத்தோட மிக முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? துளிப்பேரி ஆற்றோட கரையில் துனாய் அமைஞ்சிருக்கிறது தான். இந்த நகரம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் மலைப்பகுதியோட இயற்கை அழகையும் ஆத்தோட அமைதியையும் ஒரே இடத்துல கொடுக்குதுங்க. ஒரு பக்கம் மலைகள், மறுபக்கம் ஆறு, அதுக்கு நடுவில் வாழக்கூடிய மக்கள், சின்ன நகரம்ங்க. இப்படி ஒரு இடத்தை நினைச்சு பாருங்களேன், நகர் வாழ்க்கையோட பரப்புலேருந்து ரொம்பவே வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். 1991 கணக்கெடுப்பு படி துணாயில 334 வீடுகளில் 1773 பேர் வசித்ததா பதிவு சொல்லுது. மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஊர்களை மாதிரியே இங்கேயுமே இயற்கை மக்களோட வாழ்க்கையோட நெருக்கமாக இணைஞ்சிருக்குது. துணாய் டோல்பா மாவட்டத்தோட தலைமையகமாகவும் செயல்படுதுங்க. அதனால இந்த சின்ன மலைநகரம் நிர்வாக ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஒரு இடத்தோட வளர்ச்சி அப்படின்றது பெரிய கட்டிடங்கள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்களோட வாழ்க்கை, அவங்களுக்கான கல்வி, மருத்துவம், போக்குவரத்து மாதிரியான வசதிகளும் முக்கியம். அந்த வகையில் துணாயிலையும் இந்த வசதிகள் எல்லாமே இருந்ததுங்க இந்த வெள்ளப்பெருக்குக்கு முன்னாடி. நேர்களை, இவ்வளவு அழகான இடத்தை தான் இப்போது பனிப்பாறை உருகி ஒரு பெருவெள்ளத்துக்கு உள்ளாக்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளி இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.
0: உங்க கனவு இல்லத்துக்கு ஒரு அசத்தலான முகவரி JDS செராமிக்ஸ்.
2: டைல்ஸ்னா தரமா இருக்கணும், டிசைன்ல தனித்துவம் இருக்கணும், அத நம்ம வீட்டுக்கு போட்டா கம்பீரமா இருக்கணும்.
0: சிறந்த தரத்தில் நியாயமான விலையில் வீட்டிற்கு தேவையான டைல்ஸ், சானிட்டரி வேர்ஸ், ஃபிட்டிங் அடசிவ் என அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில்.
2: JDS செராமிக்ஸ், டால்மியா போர்டு அருகில், கரும்பாலை, கருப்பூர். ஃபார் கான்டாக்ட் 9363262809.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக, சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். எல்லா தாலுகாக்களையும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சாத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக, அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியா தான் இருக்கு. அதனாலதான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அவரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்கள் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டா அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்புல அவர் சிறப்பாக செயல்பட்டாரு. அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்துல செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினாக்கம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவுல உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நேரிலே நான் ஏற்காடு பேக் சைடு வழியில போயிட்டு இருக்கும்போது அங்க 2-3 காட்டெருமைகளை பார்த்தங்க. எனக்கு அப்படியே பயந்துட்டேன். அந்த இடத்துல என்ன பண்றதுனே தெரியல. அதனால கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே நின்றுட்டேன். அந்த காட்டெருமைகள்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு மறுபடியும் ஏற்காடுக்கே போனேன். ஸோ அந்த மாதிரியான சமயத்துல என்ன பண்ணணும் அப்படின்ற யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அவசரப்பட்டு முன்னாடி ஆரன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு முன்னாடி போய் அங்கே காட்டெருமைகள் முன்னாடியே போய் நின்றுடுவாங்க. அந்த டைமில் காட்டெருமைகள் தனியான காட்டெருமையாக இருந்தால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காட்டெருமைகள் எல்லாத்தையும் தாண்டி நான் ஏற்காடு போன சமயத்தில் அருணாச்சலம் அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு சந்திச்சிருந்தேங்க. அவர் இந்த வனவிலங்கு பிரச்சனைகள் பற்றி நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வனவிலங்கு பிரச்சனைகள் நிறையவே இருக்கு ஏற்காடை பொறுத்த வரைக்கும். சர்வராயன் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வைல்டு அனிமல்ஸு, புலி, கரடி, சிங்கம் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இந்த காட்டெருமைகள் வந்து இப்போ வந்து அளவுக்கு அதிகமாக வந்து பெருகிடுச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக சில நேரங்களில் அட்டாக் பண்ணிடுது. ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போதோ நிறைய பேர் வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 10 மரணம் வந்து காட்டெருமைகளாக நடக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மயிலால் எங்களுக்கு என்ன, மயில் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நாங்கள் ரசிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பயிர்களை வந்து அது வந்து நாசப்படுத்துது. அது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய இழப்பு. இருந்தாலும் நான் மயிலை நாங்கள் அடிக்கிறதில்லை, விரட்டுறதில்லை, அது சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடுது. இந்த காட்டெருமைகள் வந்து பெரிய தொல்லை, காட்டு பன்றிகள் தொல்லை. காட்டு பன்றிகளும் பயிர்களை அழிக்குது. இந்த காட்டெருமைகள், காட்டு பன்றிகள் இதெல்லாம் வந்து மக்கள் வந்து இந்த காட்டு பன்றிகள்லாம் சில நேரங்களில் கண்டி வச்சு வலை வச்சு பிடிக்கிறது உண்டு. அது மாதிரிலாம் பிடிச்சா அரசாங்கம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு 50,000, 50,000, 1,00,000 ஃபைன் போடுவாங்க. ஆனால் அதே காட்டு எருமை ஒன்று ஒருத்தர் வந்து இறந்தார்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொற்பத்தொகை ஒரு 10 லட்சம் ரூபா அல்லது 5 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு முடிச்சிடுறாங்க. ஒரு பன்றிக்கு இருக்கக்கூடிய ஒரு பன்றியை கொன்றால் அதுக்கு என்ன வந்து நீங்கள் ஃபைன் போடுறீங்களோ, இப்போ உங்கள் விலங்குகள் கொன்னுச்சுன்னா அதுக்கும் அது காம்பன்சேட் பண்ணணும். அதை வந்து அரசாங்கம் பண்ணுறதில்ல. அதுக்கெல்லாம் வந்து அதிக நிதியை ஒதுக்கி அவங்கள வந்து பண்ணணும். அதே போல் இந்த காட்டெருமைகளின் நடமாட்டத்தை வந்து ஓரளவுக்கு சாலைகளின் ஓரத்தில் எங்கெல்லாம் நடமாட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் முள் கம்பிகள் அமைச்சு அவங்க வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா உயிரிழப்பை வந்து நம்ம ஓரளவுக்கு தடுக்கலாம். கிராமங்களுக்கும் அந்த காட்டெருமைகள் இப்போலாம் தண்ணி இல்லாத காரணத்தினால தேடி வந்துடுது. இப்போ இந்த காட்டெருமைகள் நிறைய வர்ற பெறுகிறது வந்து நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். வனவிலங்குகள் பெருக்கும்போது அதுக்கு உண்டான வசதிகளை பண்ணி கொடுக்கணும். ஃபாரஸ்ட்டில் வந்து ஒரு டேங்க் வசதி பண்ணி கொடுத்து தண்ணிக்காக தான் பெரும்பாலும் மலைக்கு மேலே வருது, தண்ணி உணவு வசதிக்காக வருது. அப்போது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஏனைக்கு நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி காட்டெருமைகளுக்கும் அரசாங்கம் பண்ணால் நல்லாயிருக்கும்.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டார் அருணாச்சலம் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா இவ்வளோ விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களை இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுட்டு வாங்க, பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் சாங்க தாங்க கேட்க போறோம். அப்படி என்ன பாட்டு தரும் அப்படின்னா, எப்பயும் நம்ம கேட்கக்கூடிய தொண்டை வேற கரகரன்னு இருக்கு, இப்போ ஓகே நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஆமாங்க, நம்ம ஏற்காட்டில் பாடக்கூடிய பாடல்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான். எப்படின்னா, அவங்களே அந்த பாடலை உருவாக்கி அவங்களே பாடுறாங்க இல்லையா, அதனால தான். அப்படி வெள்ளையம்மா அப்படின்ற ஒரு பாட்டியை வந்துட்டு நான் ஏற்காட்டில் சந்திச்சிருந்தேன். அவங்க ரொம்ப அருமையாக ஒரு கும்மி பாட்டை பாடி கொடுத்தாங்க, ஏழை லக்குமி ஏழேலோ, ஏழை லக்குமி ஏழேலோ அப்படின்னு. வாங்க, அந்த பாட்டு எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: செண்டு செண்ட பூத்தாளரி அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், செண்டாளரி பூவேடுக்க அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், ஒரு சேர்ந்து போலாம் பெண்காலெல்லாம் அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், குளத்திலையும் கொத்தாளரி அழேல கும்மியாளேலா அழேல கும்மியாளேலாம், அது கொத்து

லக்ஷ்மியாலேல வகுடி போலாம் பெண்காலெல்லாம் ஏழே லக்ஷ்மியாலேல ஏழே லக்ஷ்மியாலேல ராத்துக்கு தாங்க அந்த பரம் ஏழே லக்ஷ்மியாலேல ஏழே லக்ஷ்மியாலேல ரெண்டு ஆடு மேய்க்கும் ஏழையே தங்க ஏழே லக்ஷ்மியாலேல ஏழே லக்ஷ்மியாலேல ராத்திலையும் தண்ணி வந்த ஏழே லக்ஷ்மியாலேல ஏழே லக்ஷ்மியாலேல அந்த ஆடு ரெண்டும் எங்கடையும் ஏழே லக்ஷ்மியாலேல ஏழே லக்ஷ்மியாலேல ராத்திரில எங்கிணறு வெட்டி ஏழே லக்ஷ்மியாலேல ஏழே லக்ஷ்மியாலேல ராத்தி குச்சையா தாமச்சி ஏழே லக்ஷ்மியாலேல ஏழே லக்ஷ்மியாலேல ஒரு அத்தை மாவன்

0: குமியலேல ஒரு குளத்துக்கு தாங்கந்த பரா எழ குமியலேல எழ குமியலேல ஒரு குட்டி மேகையலையே தங்க எழ குமியலேல எழ குமியலேல ஒரு குளத்திலையும் தண்ணி வந்த எழ குமியலேல எழ மேலேலா ஒரு குட்டி ரெண்டும் எங்கடையும் எழ குமியலேலா எழ குமியலேலா ஒரு குளத்தில் எங்கிணறு வெட்டி எழ குமியலேலா எழ குமியலேலா ஒரு கொய்யா குச்சையத்தான் வச்சு எழ குமியலேலா எழ குமியலேலா ஒரு குழந்து நறியறைக்கும் தண்ணி எழ குமியலேலா எழ குமியலேலா ஒரு கொய்யா பழம் சக்கரைய எழ குமியலேலா எழ குமியலேலா அவ்வளோதான் பாட்டு.
1: ரொம்ப அருமையாக நமக்காக இந்த கும்மி பாட்டை பாடி கொடுத்த வெள்ளையம்மா பாட்டிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம். நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷே, ரொம்ப தாகமா இருக்குதுடா, கொஞ்சம் ஒண்ணு குடிக்க தண்ணி கூட.
2: குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸ்க்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவுன்னு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. ஒரு சின்ன தும்பி, ஆனா அது வாழக்கூடிய உலகம் மட்டும் ரொம்ப பெருசு. நம்ம ஊர்களோட குளங்கள், நெல் வயல்கள், ஈரமான பகுதிகளுக்கு மேலே பறந்துகிட்டு இருக்கக்கூடிய தும்பிகளை பார்த்துருப்போம். அதில் ஒன்று தாங்க சாக்கி பெர்ச்சர், அதாவது சுண்ணாம்பு தும்பி, அப்படி இல்லைன்னா கிரவுண்ட் ஸ்கிம்மர் அப்படின்னு சொல்லி பொது பெயர்களில் இருக்கு. இந்த சின்ன தும்பி இந்தியாவை மட்டும் இல்லாமல் ஆசியாவோட பல பகுதிகள்லையும் ஆஸ்திரேலியா வரைக்குமே இருக்கு. இன்னைக்கு இந்த சுவாரஸ்யமான தும்பியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இந்த தும்பியோட கண்கள் நீல நிறத்துல இருக்கும். மார்பு பகுதியும் வயிற்று பகுதியும் பொதுவான பச்சை கலந்த மஞ்சள் அப்படி இல்லைன்னா ஆலிவ் நிறத்துல கருப்பு அடையாளங்களோட இருக்குங்க. ஆனா வயசு அதிகரிக்கும் போது குறிப்பா முதிர்ந்த பூச்சிகளோட மார்பு மற்றும் வயிற்று பகுதிகள் ஒரே மாதிரியான நீல நிறமா மாறிடும். இதோட ரெக்கைகள் தெளிவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரெக்கைகளோட குறிப்பிட்ட நுனி அல்லது அடிப்பகுதி அடையாளங்கள் இல்லாதது இத மத்த சில தும்பிகளோட வேறுபடுத்த உதவுதுங்க. அது மட்டும் இல்லாம முதிர்ந்த தும்பிகளோட உடல்ல மேற்பரப்புல ஒரு தனித்துவமான பனிப்படலம் மாதிரி தோற்றமுமே இருக்கும். அதனாலதான் இதோட தோற்றத்தை பார்த்தாலே இயற்கை ஆர்வலர்களுக்கு இது சுவாரஸ்யமான ஒரு இனமா தெரியுதுங்க. தும்பி பார்த்தீங்கன்னா குளங்கள், ஈரமான நெல்வயல்கள், ஆழமற்ற ஏரிகள், வடிகால் வாய்க்கால்கள் மாதிரியான நீர் சார்ந்த பகுதிகளில் இது இனப்பெருக்கம் செய்யுதுங்க. ஆசியால பொதுவா இருக்கக்கூடிய தும்பி இனங்கள்ல இதுவுமே ஒண்ணு. சமவெளி பகுதிகளில் மட்டுமில்லாம மலைப்பகுதிகள்லயும் இதை பார்க்க முடியும். அதே மாதிரி வறண்ட பகுதிகள்லயும் ஈரமான பகுதிகள்லயும் இது வாழக்கூடியதா சோர் சொல்லுதுங்க. இதுல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, சின்ன நீர்நிலைகள் கூட இயற்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இப்படிப்பட்ட உயிரினங்கள் நமக்கு உதாரணமா எடுத்து காட்டுதுங்க. ஒரு குளம் அப்படி இல்லைன்னா ஈரமான வயல் நமக்கு சாதாரணமா தெரிஞ்சாலும் அங்க பல சின்ன உயிரினங்களோட வாழ்க்கை சுழற்சி நடந்துட்டு இருக்கு. இந்தியா, சீஷெல்ஸ், ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், சீனா, ஜப்பான், மாலத்தீவுகள் மாதிரியான பகுதிகளில் இந்த சுண்ணாம்பு தும்பி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதியில் நியூ கினியா மற்றும் ஆஸ்திரேலியா வரைக்கும் இதோட பரவல் இருக்கு. இந்தியாவில் இது பொதுவாக காணப்படக்கூடிய தும்பிகளில் ஒன்றாக இருந்ததை குறிக்கக்கூடிய வகையில் இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுதுங்க. அதாவது பொதுவான அப்படின்னா சாதாரணமான தும்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்துட்டு இருக்குமா. நம்மளை சுற்றி பறக்கக்கூடிய ஒரு சின்ன தும்பியை சாதாரணமாக கடந்து போயிடலாம். ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய இயற்கை உலகம் இருக்குங்க. குளங்கள், வயல்கள், ஈரநிலங்கள் மாதிரியான சின்ன வாழ்விடங்களை பாதுகாக்கிறது, இப்படிப்பட்ட உயிரினங்களோட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுங்க. இயற்கையை கவனிச்சு பாருங்களேன், சின்ன உயிரினங்களுக்குள்ளேயும் பெரிய கதைகள் இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து இனிமையான பாடல் உங்களுக்காக இதோ வந்தாச்சு. கேட்டுடுவாங்க நேர்களே, தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோன FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், மொழி அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுப்போங்க. அந்த வகையில் இன்னைக்கு டிவி மக்களோட உணவு முறை, கலை, இசை, கதைகள், நடனங்கள், இது எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, ஒரு சமூகத்தோட வாழ்க்கையை புரிஞ்சிக்க அவங்களோட வீடுகளையும் நகரங்களையும் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா தெரியலைங்க. அவங்க என்ன சாப்பிட்றாங்க, எப்படி இயற்கையோடு வாழ்கிறாங்க, என்ன பாடல்கள் பாடுறாங்க, என்ன கலைகளை உருவாக்கியிருக்காங்க, இதை எல்லாமே பார்த்தா தான் அந்த சமூகத்தோட உண்மையான வாழ்க்கையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட தனித்துவமான வாழ்க்கை முறையை கொண்டவங்க தான் ஆஸ்திரேலியாவோட டிவி மக்கள். டிவி தீவுகளான மெல்வில் மற்றும் பாத்ரஸ் தீவுகள் அடர்ந்த காடுகளை கொண்டது. இந்த இயற்கை சூழலோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை

முறையில வேட்டையாடுதல் இன்னமுமே முக்கிய பங்கு கொண்டிருக்குங்க. நிலத்துல அவங்க வாலபி, பள்ளிகள், போஷம்கள், பாம்புகள், பன்றி, எருமைகள், பறக்கும் நரி, ஃபேன்கூட், ஆமை மற்றும் பல்வேறு பறவைகளோட முட்டைகள் எல்லாத்தையுமே வேட்டையாடுறாங்க. கடல் சார்ந்த உணவுகள்லயும் அவங்களுக்கு முக்கியமான அறிவு இருக்குங்க. மீன், ஆமை, கடற்பசு மாதிரியான கடல் வழி உயிரினங்களையும் வேட்டையாடுறாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. புதர்ல உணவு தேடும் போது தாய் விலங்குகளையோ அதோட குட்டிகளையோ எடுத்துட்டு போகாம இருக்கிறது அவங்களோட பாரம்பரிய நடைமுறைகள்ல ஒன்னா இருக்குங்க. இது உணவுக்காக இயற்கைய பயன்படுத்தினாலும் இயற்கையோட தொடர்ச்சிய மதிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையா வெளிப்படுது. டிவி மக்களோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் கலைக்கும் நடனத்துக்கும் ஒரு முக்கிய இடம் இருக்குங்க. அவங்க தங்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளோட தொடர்புடைய டோட்டமிக் நடனத்தை அவங்களோட மொழியில யோய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த நடனம் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் இல்லைங்க, அன்றாட வாழ்க்கை மற்றும் வரலாற்று நிகழ்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு கதை நடனங்கள் பயன்படுத்தப்படுது. கிட்டத்தட்ட நம்ம தெருக்கூத்து நாடகங்கள் மாதிரி தாங்க. அது மட்டும் இல்லாம துக்கத்தப்போ உடம்புல பாரம்பரிய வண்ணங்களை பூசி இசை, கலை மற்றும் நடனம் மூலமா இறந்தவங்களுக்கான அன்பையும் நினைவையும் வெளிப்படுத்தக்கூடிய பழக்கமுமே இருக்குங்க. அவங்களோட பாரம்பரிய நம்பிக்கைகளும் அதுக்கப்புறம் வந்த ரோமன் கத்தோலிக் தாக்கங்களும் ஒன்னோட ஒண்ணு இணைந்த விதமும் டிவி கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அம்சமா இருக்குங்க. டிவியோட கலை பெரும்பாலும் அருவமான மற்றும் வடிவியல் வடிவங்களை கொண்டதா இருக்கு. வலிமையான வடிவங்களும் வண்ணங்களும் அவங்களோட கலைக்கு தனித்துவத்தை கொடுக்குது. ஆனா அந்த கலை வெறும் அழகுக்காக உருவாக்கப்படுறது இல்லைங்க. கதைகளை சொல்லவும் வரலாற்றையும் அறிவையும் தலைமுறைகளுக்கு எடுத்துட்டு போகவும் கலை பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இசையும் டிவி வாழ்க்கையில முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. நிலம், வேட்டையாடுதல், சமையல், குடும்பம், விலங்குகள், தாவரங்கள் அப்படின்னு தங்களோட வாழ்க்கையோட பல அம்சங்களை பற்றிய பாடல்களை அவங்க தலைமுறைகளா பாடிக்கிட்டு வராங்க. இந்த பாடல்களை பாதுகாக்கும் முயற்சிகளும் தொடர்ந்து நடந்துட்டு தாங்க வருது. டிவி கலாச்சாரத்துல இலோகா அதாவது ஆஸ்திரேலிய விதிகள் கால்பந்து முக்கியமான இடத்தை பெற்றிருக்குங்க. இது அவங்களோட மிகவும் பிரபலமான விளையாட்டா குறிப்பிடப்படுது. டிவி தீவுகள் கால்பந்து லீக்ல கிராண்ட் ஃபைனல் தீவோட மிகப்பெரிய நிகழ்வுகள்ல ஒன்றாகவும் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை ஈர்க்கக்கூடிய நிகழ்வாகவுமே இருக்குங்க. இயற்கையிலிருந்து உணவு, நம்பிக்கையிலிருந்து நடனம், கலையிலிருந்து கதைகள், இசையிலிருந்து வரலாறு, விளையாட்டிலிருந்து சமூக ஒற்றுமை, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் டிவி மக்களோட வாழ்க்கை. ஒரு சமூகத்தோட கலாச்சாரம் அப்படின்றது அருங்காட்சியகத்துல வைக்கக்கூடிய பொருள் இல்ல, அது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மரபுதான். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நேயர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய சோனா எஃப்எம்என் 9787701 8 என்ற எண்களை தொட்டு தாராளமா உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்ப நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளோட நினைவோ ஒரு பறவை. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். பட்டிமன்றம் அப்படின்னாலே இவர் தான் ஞாபகம் வருவார், வேறு யாருமே இல்லை, சாலமன் பாப்பையா ஐயா. ஸோ அவர் வந்து ஒரு கடந்த வாரம் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவருடைய ரசிகர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருந்திருக்கும். ஸோ அவருடைய அந்த நினைவுகள், அவரோட வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதை, ஸோ அவருடைய கதை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேன். நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. அதாவது பட்டிமன்றம் அப்படின்னாலே இவர் தான் நமக்கு ஞாபகம் வருவார் இல்லைங்களா. அதாவது தமிழ் மொழி மீதும், அதே நேரத்தில் இவர் பேசுகிற எல்லா வார்த்தைகள்லேயுமே அந்த நகைச்சுவை அப்படின்றது கலந்தே இருக்கும். பட்டிமன்றம்னாலே ஞாபகம் வருவார். அதே மாதிரி பாமர மக்களின் மனம் வரைக்கும் இவருடைய அந்த கம்பீரமான குரல், நக்கல் கலந்த அந்த நயமான தமிழ், ஸோ அதெல்லாம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சாலமன் பாப்பையா அவர்கள், அவர் பிறந்தது மதுரை. தமிழ் மொழி மீது, தமிழ் இலக்கியத்தின் மீது இவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு ஈடுபாடு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய பணி, ஸோ இவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு பேச்சாளராக, பட்டிமன்ற நடுவராக, தமிழ் இலக்கியத்து மேலே ஆர்வம் கொண்டவராக நமக்கு வந்து தெரியும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சிவாஜி படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வேறு எந்த படங்கள்லையுமே நடிச்சிருக்க மாட்டார். ஸோ அப்படி வந்து நமக்கு தெரியும். ஆனால் இவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியரும் கூட, மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணி செஞ்சுட்டு வராரு. வகுப்பறையில் இவர் பாடம் நடத்துகிற விதம் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இலக்கணத்தை கூட ஒரு கதை மாதிரியும் நகைச்சுவை உணர்வோடையும் வந்து சொல்லி கொடுக்கறதுல இவர் வந்து வல்லவர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவருக்கு நிகர் இவர் மட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொடர்ந்து இவரோட கதையை நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்தில் இருந்தவர். எல்லா தாலுகாக்களிலும், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஆத்தூர், இப்படி பல்வேறு தாலுகாக்களை சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பிரதான இடங்கள் எல்லாத்துலேயுமே நீதிமன்றங்களையும் சார்பு நீதிமன்றங்களையும் நியமித்து அதுக்கான கட்டடங்கள் எல்லாம் கட்டி கொடுத்தார், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணார். அதனால சேலம் மாவட்டத்தின் நீதித்துறையே ஒரு வலிமையான ஒரு நீதி நிலைநாட்டக்கூடிய ஒரு இடமாக அந்த அந்த இடத்துல வந்து எந்த விதமான தவறுகளும் நடக்காம நீதி நிலைநாட்டப்பட்டு அனைவருக்கும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது, அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற விஷயங்களை ரொம்ப ஆழித்தரமா நம்பினார். அதனால மக்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதி வந்து அவங்க ஊர்லயே அவங்களுக்கு வழங்கப்படணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அதை கருதினார். அப்ப வந்து அவங்க இவ்வளவு தூரம் தாண்டி சேலத்துக்கு வர வேண்டியதில்லை, அந்தந்த பகுதியிலே சார்பு நீதிமன்றங்களை வச்சு அங்கேயே அவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய வழக்குகளையும் விசாரிச்சு அவங்களுக்கான நீதியை அங்கேயே வழங்கணும் அப்படின்ற விஷயத்துல, நீதி நிலைநாட்டணும் அப்படின்ற விஷயத்திலும், யாருமே அநீதியோட வாழக்கூடாது அப்படின்ற விஷயத்திலும் ரொம்ப அவர் வந்து உன்னிப்பாக இருந்தார். அந்த நீதியை நிலைநாட்டணுன்றதுக்காக அவர் வந்து மிகவும் பாடுபட்டாரு. இது இன்னைக்கு சாட்சியா அவர் காலத்துல கட்டப்பட்ட சார்பு நீதிமன்றங்கள், நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்குமே இருக்கு. இன்னைக்குமே சேலத்துல அவைகள் எல்லாமே அவருடைய அந்த பணியினுடைய சாட்சியாக தான் இருக்கு. அதனால தான் அவருடைய பேரை வந்து சாலைக்கு வச்சிருக்காங்க, செரி ரோடுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து சேலம் மாவட்டத்தின் தற்காலிக கலெக்டராக, அந்த பொறுப்பு கலெக்டர், ஆக்டிங் கலெக்டராக 1859 இருந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு, அதாவது 1864 இருந்து 1866 வரைக்கும், அதாவது நீதிபதியாக பதவி ஏற்று அந்த காரியங்கள்லாம் செய்து முடிச்ச நிலையில அவருக்கு வந்து 1864 இது சேலம் சரக வன பாதுகாவலர், கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், சேலம் சதர்ன் சர்க்கிள் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய தென் பிராந்திய வனங்கள் பாதுகாப்பு வன பாதுகாவலர் அப்படின்ற ஒரு பொறுப்பை அவர் கொடுக்குறாங்க. அப்போ வந்து, அதாவது சேலம் மாவட்டம் சுற்றி இருக்கிறதும் அதை அடுத்து இருக்கிற தென் பிராந்தியங்களில் இருக்கக்கூடிய வனங்களையும் பாதுகாக்கிற ஒரு கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டாக அவரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த ஒரு பொறுப்பில் அவர் சிறப்பாக செயல்பட்டார். அதுக்கு பிறகு அந்த தென் மண்டல வன பாதுகாவலராக மெட்ராஸ் பிரசிடென்சியில் அவர் வந்து முக்கிய பொறுப்பை வகிக்கிறாரு. நீதித்துறைக்கு அவர் செய்த அந்த அடிப்படையான சில அந்த காலத்தில் செஞ்ச முக்கியமான பணிகள், அதே போல அந்த வனத்துறைக்கு அவர் செய்த அந்த சிறப்பான பணிகள், அப்புறம் மாவட்ட நிர்வாகத்தில் அவர் செய்த பணிகள், அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம்தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா சாலமன் பாப்பையா. பட்டிமன்றம்னாலே ஐயா தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. கடந்த வாரம் அவர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ் எல்லாருக்குமே

இந்த ஒரு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு. ஒரு தமிழ் ஆசிரியராக அவருடைய பணி இருந்திருக்கு. அதே மாதிரி ரொம்ப மாணவர்கள்கிட்ட அன்பாகவும் கண்டிப்போடையும் இருப்பார். தமிழ் மீதான அந்த காதலை மாணவர்களுக்கு வந்து உருவாக்கிடுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அவருடைய சிறப்பு. ஸோ இவரால் தமிழ் மீது ஆர்வம் கொண்டவர்கள் ஏராளம். ஸோ அப்படியே பயணம் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் பட்டிமன்றம், ஸோ இன்றைக்கி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் ஒரு பட்டிமன்றம் கலாச்சாரமாகவே மாறியிருக்கு. ஆனால் இதற்கு ஆணிவேர் சாலமன் பாப்பையா தான். சின்ன வயசில் நான் கூட வந்து இவருடைய நிறைய பட்டிமன்றங்கள் பார்த்துருக்குறேன். அப்போ ஆரம்பத்தில் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தது இவருடைய பட்டிமன்றங்கள் தான் நான் வந்து பார்த்துருக்குறேன். அதாவது இன்றைக்கி காதலுக்கு காரணம் பெத்தவங்களா சூழலா பெண்ணா ஆணா அதிகம் கோவப்படுவது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடுவர் தீர்ப்புகள் எல்லா வீட்லேயும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இவருடைய தீர்ப்புகள். அதே மாதிரி யாராவது பேசுனா அவங்க பேசுகிறத ஆழ்ந்து கவனித்து அதற்கு பதில் சொல்கிறது மட்டுமே இல்லாமல் அந்த பதிலில் ஒரு மரியாதையும் அதே நேரத்தில் ஒரு காமெடியும் நையாண்டியும் வந்து இருக்கும். ஸோ அதுதான் இவருடைய சிறப்பு. அதில் வந்து இவர் வல்லவர் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பட்டிமன்ற மேடைகளில் அந்த தமிழோட பெருமையையும் பரப்புகிறாரு. அதே மாதிரி இவர் கூட வந்து சக திறமைசாலிகள் அப்படின்னா பட்டிமன்ற ராஜா, பாரதி பாஸ்கர் இவங்களும் வந்து இவங்க கூட பயணித்த ஒருத்தங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாலமன் பாப்பையா ஐயா கூட ராஜா, பாரதி பாஸ்கர் இவங்க வந்து பயணித்தாங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். சாலமன் பாப்பையா ஐயாவுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
5: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சாலமன் பாப்பையாவுடைய ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். கடந்த வாரம் அவருடைய அந்த இறப்பு செய்தி நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கும். ஒரு தமிழ் ஆசிரியராக அவருடைய பணி இருக்குது. அதற்கப்புறம் பட்டிமன்றங்களில் பேச ஆரம்பிக்கிறாரு. பட்டிமன்றங்களில் நடுவராக இவருடைய தீர்ப்பு ரொம்ப ஒரு அசாத்தியமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி தமிழ் சினிமா யாரையுமே விட்டு வைக்காது. ஸோ அப்படி தமிழ் சினிமாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கு. இயக்குனர் சங்கர் அவர்களுடைய பாய்ஸ் திரைப்படத்தில் நகுல் இருக்கார் இல்லைங்களா, அவங்களுக்கு தந்தையாக நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சங்கர் இயக்கத்தில் சிவாஜி படம் நம்ம எல்லாருமே தெரியும். அங்கவை சங்கவை அப்படின்னு இரண்டு பெண்களுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாங்க சாலமன் பாப்பையா ஐயா. ஸோ அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு சீன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து மனதில் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி பல மேடைகளில் திருக்குறளை எளிமையாக பாமரனுக்கும் புரிகிற மாதிரி அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு தன்மை இவருக்கு வந்து இருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருக்குறளுக்கு நிறைய பேர் விளக்க உரை எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் திருக்குறளுக்கு அவங்க யோசித்து அந்த விளக்க உரை எழுதுவாங்க. அதில் குறிப்பாக சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதின அந்த விளக்க உரை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ எந்த ஒரு வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து அந்த திருக்குறள் படித்தாலும் அதில் வந்து ஒரு நாலு பேர் கொடுத்த விளக்கம் வந்து இருக்கும். முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய விளக்கம் இருக்கும். அதே மாதிரி எல்லா அந்த வெப்சைட்ஸ்லேயும் சாலமன் பாப்பையா அவர்கள் எழுதின அந்த விளக்கமும் வந்து இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தமிழ் இலக்கியத்து மேலே ஒரு பெரிய காதல், தமிழ் மேலே ஒரு பெரிய காதல் இருந்ததை தாண்டி அதை மற்றவர்களுக்கும் அந்த காதலை உண்டு பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் பெரிய விஷயம். தமிழ் எங்கே ஒழிக்கிறதோ அங்கே சாலமன் பாப்பையா அப்படின்ற பேரும் நிலைத்திருக்கும் அப்படின்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மனிதர். எளிமையான தோற்றம், கம்பீரமான குரல், இளமையான நகைச்சுவை உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு சாலமன் பாப்பையா அவர்களுடைய அந்த நினைவு, அவர் இந்த பூமியை விட்டு போயிருந்தாலும் அவருடைய நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து அவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ் ரொம்ப தாகமா இருக்குதுரா, கொஞ்சோண்டு குடிக்க தண்ணி கூட.
2: குடி.
1: சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கவா?
2: ஆ, கேளு கேளு.
1: மச்சான், தண்ணியில இருந்து ஏன் கரண்ட் எடுத்தாங்கன்னு தெரியுமா?
2: நம்ம யூஸுக்கு தானே.
1: அதான் இல்ல, நம்ம தண்ணி குடிக்கும் போது ஷாக் அடிக்க கூடாதுல்ல, அதான்.
3: உங்களுக்கு அறிவோ அறிவு.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, சாலமன் பாப்பையா அவர்களுடைய ஒரு கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு தமிழ் ஆசிரியர், பட்டிமன்ற நடுவர், அதற்கப்புறம் அதை தாண்டி அவருக்கும் வாசிப்புக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பந்தம். அதாவது சாலமன் பாப்பையா அவர்கள் எப்பயுமே வந்து ஒரு தீவிர வாசகராக இருந்திருக்கிறார். சமூகம் என்ன சொல்ல வருது, சமூகம் எங்கு போகுது, மனிதர்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத துல்லியமாக கவனிச்சுட்டு வருவார். அதனால தான் அவருடைய அந்த வாதங்கள் இன்றைக்கு தலைமுறைக்கு ஏற்ற மாதிரி இருக்குங்க. இப்போ பொதுவாக ஒரு பழமையான கருத்தை வச்சு வாதாட மாட்டார். இன்றைக்கி இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கிறாங்க, ஸோ இன்றைக்கி இருக்கிற மனநிலை ஒருத்தருக்கு எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம்

பொறுத்து தான் அவருடைய கருத்துக்கள் வந்து இருக்கும், வாதங்கள் வந்து இருக்கும். இதை தாண்டி தமிழ் இலக்கணத்தையும் சங்க இலக்கியங்களையும் ரொம்ப கரைச்சி குடித்தவர் அப்படின்னே சொல்லலாம். மேடையில் பேசும்போது எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றம் கூட இருக்காதுங்க. சாதாரண மக்களுக்கு, அதாவது எளிய மக்களுக்கு, அதாவது ரொம்ப பழந்தமிழில் பேசுனா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு தமிழில் வந்து பேசுனா யாருக்குமே புரியாது. ஸோ அப்படி ஒரு தமிழ் புலமை அவருக்கு இருந்திருந்தாலும் சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி பேசுகிறது தான் அவருடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்திருக்கு. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கிற கலைஞர்கள் அவங்களும் வளரணும், அவங்கள எப்பயுமே ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். மேடையில் யார் பேசினாலும் அதை ரசிப்பார். பொதுவாக ஓரளவுக்கு வந்து வளர்ந்துட்டாலே அந்த பேசுகிறதெல்லாம் வந்து கேட்காம ஒரு நம்மளோட நல்லா பேச போகிறாங்க அப்படின்லாம் வந்து இருக்கும். ஆனால் யார் பேசினாலும் அதை ரசிப்பார், நல்ல கருத்துக்களை வந்து உடனே பாராட்டுவார். ஸோ அதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு மனிதராக காட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தும், கோடிக்கணக்கான மக்களோட இதயங்களில் ஒரு இடம் பிடிச்சிருந்தாலும், எளிமையை கடைபிடிச்சிட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வாழக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வந்து இருந்திருந்தாலும், கடைசி வரைக்கும் மதுரை மண்ணை வந்து அவர் ரொம்ப ரொம்ப மதித்தார் அப்படின்னு சொல்லலாம். விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மதுரை கலாச்சாரத்தோடு அப்படியே கலந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவரோட ஒரு நினைவு கதையை தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாத்தங்குடி அப்படின்ற ஒரு எளிய கிராமத்தில் பிறந்து அவரோட கடின உழைப்பால மேலே வந்த ஒரு மனிதர் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் மதுரை கம்பன் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கழகம் மூலயமா பழந்தமிழ் இலக்கியங்களை வந்து வளர்க்க ரொம்ப பாடுபட்டார். அதுவும் வருஷம் வருஷம் நடைபெறும் அந்த கம்பன் கழக சொற்பொழிவுகளை வந்து தொகுத்து நிறைய நூல்களையும் வெளியிட்டிருக்கார். இலக்கிய திறனாய்வு நூல்களும் வந்து எழுதியிருக்கிறார். அது மட்டுமே இல்லாமல் இப்போ நிறைய பட்டிமன்றங்களுக்கு நடுவராக இருந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்கு இல்லைங்களா. அப்போ நிறைய விவாதங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த விவாதங்கள், குடும்ப சிக்கல், சமூக பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே திருக்குறளில் தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பின ஒரு மனிதர். அதாவது மேடைகளில் பேசும்போது ரொம்ப எளிமையான உதாரணங்களோட அந்த திருக்குறளை அவர் வந்து சொல்லி காட்டுவார். ஸோ இதில் வந்து பாருங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அதோடைய ஒரு சிறப்பு அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இவர் சங்கர், இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கின முதல்வன் பாய்ஸ், அதற்கப்புறம் சிவாஜி, இந்த மாதிரி புகழ்பெற்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. சிவாஜிக்கு அப்புறம் அவர் வந்து வேற எந்த திரைப்படங்கள்லையும் நடிக்கலை. அதே மாதிரி சினிமாவை எப்பயுமே வந்து ஒரு முதன்மை தொழிலாக அவர் மாற்றிக்கலை. அதே மாதிரி அவருடைய தமிழ் தொண்டு கல்வி தான் எப்பயுமே முதன்மையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை, அதாவது எவ்வளவோ பெரிய பெரிய நகரங்கள் இருந்திருந்தாலும் நிறைய வாய்ப்புகள் அங்கே குடியேறதுக்கு அவருக்கு கிடைச்சாலும் அவர் பிறந்து வளர்ந்த அந்த மதுரை மண்ணையும் அதே மாதிரி அமெரிக்கன் கல்லூரி அந்த பக்கங்களையும் கடைசி வரைக்கும் அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. மதுரையிலேயே வாழ்ந்துட்டு வந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கண்டிப்பாக இவருடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், இவரையும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கடந்த வாரம் அவர் அந்த இறந்த செய்தி கேட்டு எல்லாருமே வந்து ஐயோ சாலமன் பாப்பையா இறந்துட்டாரான்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அவருடைய அந்த நினைவுகளை இன்றைக்கி நம்ம பேசுனதில் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.